நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம்.

அன்பர்களின் நெஞ்சமாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் பெருமை பொருந்திய திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர் எல்லா உலகங்களுக்கும் மேலானதாகிய முத்தி உலகில் எப்பொழுதும் வாழ்வார்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றிக்கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மலரும் காலை மலர், இதில் விளையாட்டுக்களம், குத்துச்சண்டை குறித்த தகவல்களுடன் ஆடுகளம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் விளங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்கலாம். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நேயர்களே.

தொட்டு வரலாம். சுழி 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-100-21 மற்றொரு எண் 246-100-21. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு இருபட பாடல்களாக கேளடி, கண்மணி, அஞ்சலி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க, 12:10க்கு மங்கையருலகம் தொடரும் விளையாட்டு. இன்றளவும் நீங்கள் விளையாடும் பாரம்பரியமான விளையாட்டுகள் குறித்து தோழிகள் நேரலையில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 12:50க்கு பாப்கார்னர், 1 மணிக்கு மதுரை கீதம், 1:45க்கு மாநில செய்திகள். பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் இறாலில் வெள்ளை தசை நோய் உரை விளங்குகிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் பிரதிஷா அவர்கள். 2:30க்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ரத்தினாம்பாள் குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன்கோவின் வண்ணக்கோளங்களில் தமிழோடு விளையாடு, 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம், மலைமணி 6:15க்கு நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் வழங்கும் தகவல்களோடு, 6:30க்கு மாநில செய்திகள், இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் இலக்கிய பேழை சித்தர்கள் காட்டும் வழி உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து மணிமேகலை துறவு உரை வழங்குபவர் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். இரவு 7:25க்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு அங்கக காய்கறி சாகுபடி நேரலையில் பங்கேற்கிறார் திருவரம்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள். இன்றிரவு 8:05க்கு இரவு இசை இனிமை, 9:15க்கு இனிய ராகம், 10 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் AKC நடராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி. மோகன்ராம் அவர்கள் கடம். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் டி. ரசிகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 5:30க்கு மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். உடன் உரையாடுபவர் வடிவழகி. மாலை 6 மணிக்கு NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 6:40க்கு நலம் தரும் யோகா. இன்றிரவு 7:10க்கு பெரம்பலூர் மாவட்ட செய்தி மடல். 10 மணிக்கு அரங்கிசையில் NC மாதவ் அவர்களின் வயலினிசை இடம்பெறும். சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி. ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பண்ணிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.

0: தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இனி பாரதி பண்.

அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதில் துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ, அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம். பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல்

0: பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணுன்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க. இது வழக்கம் இல்லை அந்த காலத்தெல்லாம். வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள். இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியே இல்லத்தை யாப்பீம், காட்டு களைந்து கலம் கழியேம் இல்லத்தை யாப்பீம், நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து, இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகளெல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்களெல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளையெல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

உலக சக்திகள் அனைத்திலும் மிக வலு உள்ளது அன்பு ஒன்றே. அன்பே ஆக்கசக்தி. அன்பு எங்கிருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

6:24 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இது ஆனந்தராகம். தொடரும் பாடல் பி. ஜெயச்சந்திரன் பாடியது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். திருச்சி காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 6:15 எளிமையும் புனித அந்தோனியாரும் எனும் தலைப்பில் மறையுரை. உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உள்கோடை 2 திருநாளான இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை மணி 6:45 தாயார் உள்கோடை மண்டபம் சேர்தல். இரவு 7:15 திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், தீர்த்த கோஷ்டி. இயற்கையின் ஒவ்வொரு பகுதியும் அதனதன் கிருதியை சரியாக செய்யும் பொழுது அது தர்மம் எனப்படுகிறது. 6:29 ஆனந்தராகத்தில் இனி தொடரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

எண்ணத்திலும் சுயநலமற்ற செயல்களிலும் இறைவன் இருக்கின்றார். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம்.

0: இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இளம் தலைமுறை விரும்பும் புதிய சிந்தனைகள், நவீன உபகரணங்கள், இயற்கை விவசாய முறைகள், விவசாயத்தில் முதலீடு செய்வது, லாப நஷ்டங்களை கணக்கிடுறது, அரசின் மானியங்களை முறப்படி எப்படி பெறறது, இந்த மாதிரியான பல வழிகாட்டுதல உள்ளங்கையிலேயே கொண்டு வர அளவுக்கு பல வழிகள் இருக்கு. இருந்தாலும் இளம் வயதுள்ள ஒரு நபருக்கு வெற்றி அப்படிங்கறது அவரோட தந்தையோட வழிகாட்டுதலும் ஊக்கமும் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்கும். ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையையும் அப்பா கிட்ட இருந்துதான் அவங்க பெறாங்கன்னு நாம அடிச்சு சொல்லலாம். ஆமாங்க, இன்றைய இளம் உழவர் சேலம் மாவட்டம் திருவாண்டிப்பட்டி எஸ் பிரதீப் அவங்க தந்தையின் உழைப்பில் இருந்துதான் அவரோட வெற்றிக்கான பயணத்தை தொடங்கியிருக்காரு. அவருடைய கதை இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கங்க மேம்.
2: இளமை கால அனுபவம் அத பத்தி சொல்லுங்க தம்பி.
3: பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவாண்டிப்பட்டின்ற கிராமம் தாங்க மேம். டென்த்ல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் ரொம்பவுமே ஆர்வம். ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கறப்போ இப்போ வந்து என்ன முடிவு பண்ணாருனா, சோ நாம வந்து படிக்கல, பையனை வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. சோ அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி நான் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் கரியர் வந்து நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்படியான ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்பாவோட உழைப்பை பார்த்துட்டு இல்ல, நான் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், பிசினஸ் தான் பண்ணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து கடந்த 2 வருஷமா வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு என்ன முடிச்சீங்க?
3: சிவில் இன்ஜினியரிங் பண்ணேன்.
2: இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, நாங்களும் வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம்.
3: கண்டிப்பா.

0: அதுக்கு நமக்கு முதல் தேவைப்படும் இல்லையா?
1: முதல் தேவைன்றது எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, தோட்டக்கலை துறை மூலமா எனக்கு கிடைச்சதுங்க மேம். நான் தேர்ந்தெடுத்தது பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு. ஆனா அந்த தேனி வளர்ப்பு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஈர்ப்பு விதி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதே கொண்டாந்து கொடுத்த மாதிரி எனக்கு வந்து இயற்கையே எனக்கு வந்து கொடுத்த மாதிரி அப்படின்னா, தோட்டக்கலை துறையில வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காரு, அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. சோ இன்னைக்கு வந்து நான் ஒரு தேனி வளர்ப்புல ஒரு லெவல்ல இருக்கு மணி ஏன் பண்றேன்னா அது வந்து அவர் மூலியமா தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை துறைக்கு வந்து ஒரு நாள் விசிட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து என்ன வேணும் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நாங்க இங்க தோட்டம் இருக்கு, ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம் சொல்லிட்டு போயிருந்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த பசங்களாம் வருவாங்க வந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் டூ டேஸ்ல திரும்ப நாங்க போய் நின்னேன். அப்பயே சொல்லிட்டேன் என்கிட்ட, தம்பி நீ வந்துட்டு வரது மட்டும் தான் கேப்ப, போயிருவேன் நினைச்சேன், ஆனா இந்த சின்ன வயசுல நீ வந்து திரும்ப வந்து கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன், அது வந்து சப்சிடி தான், சோ அதை வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டாரு.
0: இந்த ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கறது எந்த பயிருக்காக கேட்க போனீங்க?
1: கொய்யாங்க மேம், கொய்யா அதுக்கு வந்து பண்ணோம்.
0: சரி,
1: ஏ டு Z நமக்கு கைட் பண்ணி வித்தின் வீக்ல வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்கீம் தான், கவர்மெண்ட்ல வந்து தேனி பெட்டி வந்து இலவசமா கொடுத்தாங்க. சோ நம்ம கிட்ட ஃபார்ம் இருக்கிறதுனால அவரு வந்து இந்த மாதிரி தேனி பெட்டி வந்து தோட்டத்துல வாங்க, இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு மகர்ந்தை சேர்க்கை நடக்கும். இப்ப தென்னமரம் வந்து ஒரு 50 காய் காய்க்குதுன்னா ஒரு தேனி பெட்டி வச்சீங்கன்னா வந்து 60 காய் காய்க்கும், அது வெயிட் வரும், அதனுடைய குவாலிட்டி மாறும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு.
0: தேனிக்கும் விளைச்சலுக்கும் சம்பந்தம் இருக்குதா?
1: கண்டிப்பாங்க மேம், அது இல்லைன்னா ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி மனித குலமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து 60% வந்து தேனீக்களாலதான் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகர்ந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா இருக்கு. அப்படிங்கறப்போ எனக்கு அதெல்லாம் தான் லேட்டரா தான் தெரிய வந்தது. சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 10 தேனி பெட்டி வாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப வந்து பிளைண்டா தான் இருந்தேன், எனக்கு எந்த நாலேஜுமே தெரியாது, தேனி வளர்ப்பை பத்தி எதுவுமே தெரியாது. நான் உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், நீ தோட்டத்துல வச்சு பராமரி, அதுக்கான ட்ரைனிங் சொல்றேன் அப்படிங்க மாதிரி சொன்னாரு.
0: எடுத்த உடனே 10 பெட்டி வாங்கி வச்சிட்டீங்க?
1: ஆமாங்க மேம், ஒரு 1 இயர் வந்து எதுவும் எந்த நாலேஜுமே தெரியாது. சரி இருக்கட்டும், தேன் வந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சிட்டேன். 6 மந்த் எதுவுமே பாக்கல, கொண்டு போய் வச்சது வச்சு பாக்கல இருந்துச்சு.
0: தேனி பெருகுனுச்சா?
1: அது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க மேம், அது என்ன தேனி இருக்கு, எத்தனை வகையான தேனி இருக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. பெட்டி கொடுத்தாங்க, பூச்சி பறந்தது, கொண்டே வச்சிட்டேன் நானு, அவ்வளவுதாங்க. சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபு சார் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கிளினிக் சொல்லிட்டு பண்றாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 45 டேஸ் வந்துட்டு விவசாயத்துல வந்து என்னென்னலாம் பண்ணலாம், இன்டெகிரேட் ஃபார்மிங், டைரி ஃபார்மிங், கோட் ஃபார்மிங், பிக்கரி, இது மாதிரி பீ கீப்பிங் எல்லாம் வந்துட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். சோ அங்க வந்து 45 டேஸ் போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த தேனி வளர்ப்பை வந்து நம்ம பண்ணலாம். அன்னைக்கு வந்து அந்த 1 கிலோ தேன் வெறும் 250 ரூபாய்க்கு தான் நான் கொடுத்தேன். எனக்கு தெரியாது தேனை வந்து மார்க்கெட்ல என்ன ரேட்டுக்கு போகுது, ஒரிஜினல் தேன் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறது சுத்தமா எதுவுமே தெரியாது, பிளைண்டா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் டே பை டே சரி நம்ம இதை பண்ணுவோம், இதெல்லாம் எங்க எங்கெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் நாலேஜ் இதுல கெயின் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
0: இப்ப அதையும் தாண்டி புத்தகம் படிக்கிறதோ இல்ல நியூஸ் பேப்பர் பாக்குறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாம் நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா?
1: இந்த புத்தகம் அப்படின்றது நான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு வந்த பிறகு நிறைய புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5 முழுக்கு போர் வைரமுத்து, அப்புறம் தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட், அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி, அட்டாமிக் ஹேபிட்ஸ், அப்புறம் யானை டாக்டர், இந்த மாதிரி எல்லாம் நான் படிச்சிட்டு இருக்கேன். இயற்கை சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களும் படிச்சிட்டு இருக்கேன் நானு.
0: நீங்க புத்தகம் படிப்பீங்க?
1: தேனி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தொழிலா பண்றோம்னா நம்ம வந்து அதுக்கு இரவு பகல் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சோ மார்னிங் எந்திரிக்கணும்னா நைட் வரலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து தீவனம் போடணும், தண்ணி காட்டணும், பால் பீசணும், இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றது எல்லாம் நம்ம வேலை செஞ்சாதான் பண்ண முடியும். ஆனா தேனி வளர்ப்புன்றது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, பாக்ஸ் வாங்கி வைக்கிறோம், தேனீக்கள் வந்து நமக்காக வேலை செய்யறதுல சொல்ல போனா நம்ம வந்து எந்த வேலையும் செய்யறதில்ல. தேனீக்களுக்கு தேவையானது ஒரு நிழலான இடம், வெயில வந்து இருக்கக்கூடாது, நிழலான இடம், ஒரு பாதுகாப்பான இடம், ஆடு மாடுகள் வந்து தொந்தரவு இல்லாத இடத்துல வந்து நம்ம பெட்டி வச்சுட்டோம்னா தேனீக்கள் வந்து நமக்காக போய் பூக்கள் இருந்து தேனை எடுத்துட்டு வருது. சோ அந்த தேனை தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க போறோம். சோ அப்படிங்கிறப்ப இதுல வந்து பெரிய வேலை கிடையாது, நம்ம இதுல வந்து மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணணும். எங்க கிட்ட சுத்தமான தேன் இருக்கு, தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நான் வந்து புத்தகங்கள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு.
0: நான் நினைக்கிறேன் நீங்க படிச்சு முடிச்சிட்டு ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்ததுக்குமே புத்தகம் படிச்சது ஒரு காரணமா இருக்குமோ?
1: புத்தகமும் ஒரு காரணம், என்னோட அப்பாவும் ஒரு காரணம்.
0: ஓகே,
1: எனக்கு வந்து இது ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து நான் சின்ன வயசு ஒரு 5 வயசு எல்லாம் இருக்கும்போது சொந்தமா லாரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வித்துட்டு லாரி டிரைவரா போயிட்டாரு. எங்க அப்பா ஒரு தடவை சொன்னாரு, இரவு பகலா ஓடி கஷ்டப்பட்டேன்னு சொன்னாரு. சோ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல சொந்தமா லாரி வச்சிருந்தீங்க, இப்ப வித்துட்டு லாரி டிரைவரா போயிருக்கீங்க. இதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, எங்க அப்பா அந்த 15 வருஷமா வேற ஒரு வண்டியில டிரைவரா ஓடினதுக்கு சொந்த வண்டியிலேயே ஓடி இருந்தா அவரு 4 பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கலாம்.
0: கண்டிப்பா
1: இதுல வந்து எங்களையும் படிக்க வச்சுட்டாரு, எங்க ஃபேமிலியும் டெவலப் பண்ணிட்டாரு, க்ரோ பண்ற அளவுக்கு டேலண்ட் இருந்தது, அதனால அவருக்கு வந்து தெரியலது. சோ இதை நான் யோசிச்சதுனாலதான் நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கறது.

0: வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். புத்தகம்ன்றது எனக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்தது. தொழில்ன்றது எங்க அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து நான் வந்து வேலை செஞ்சா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் இந்த தொழில் போக போக வளர்ச்சி அடையும் போது நமக்கு வந்து நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நான் தொழில் வந்து தேர்ந்தெடுத்தேன் நான்.
1: நல்லது நல்லதுங்க. தேனீ வளர்க்கும் பொழுது மொதல் நாம எதை மனசுல வச்சு தேனீ வளர்க்க ஆரம்பிக்கணும், பயிற்சி தேவையா, பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேனீ வளர்க்க ஆரம்பிக்கணுமா, முதன்மையான படிநிலை என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க.
0: பயிற்சி தேவைங்க மேம். பயிற்சி தாண்டி நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சொந்த ஈடுபாடு வந்து தேவை. அப்பதான் நம்ம வந்து பண்ண முடியும், இல்லைன்னா வந்து இது கொஞ்சம் பண்ண முடியாதுங்க மேம். நான் வந்து எப்படி ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ஏதாவது விவசாயத்துல வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு இது வந்தது. சோ இது வந்து நான் பெட்டி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து டே பை டே இதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நான் லேர்ன் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பட் நீங்க வந்து ஒரு தேனீ வளர்ப்புல வந்து வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன நுணுக்கங்கள் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வரலாங்க.
1: நீங்க சொன்ன இந்த அனுபவம் கண்டிப்பா கேட்டுட்டு இருந்த எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய அலைபேசி எண் கொடுங்க.
0: 83 44 39 38 06.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க.
2: ஒவ்வொரு இளம் தலைமுறையினருமே தங்களோட தாய் தந்தையை பெருமைப்படுத்தத்தான் விரும்புகிறார்கள். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முழு அர்ப்பணிப்பு, செயல் வெற்றிக்கான தொடர் முயற்சி, தொழில ஒரு அக்கறை, ஆர்வம், இது எல்லாமே இருந்துட்டா போதும், நிச்சயமா வெற்றிங்கிறது நம்மள தேடி வந்துடும். ஆமாங்க, பார்த்து பார்த்து ரசித்து தந்தையின் உழைப்பையே முன் உதாரணமாக கொண்டு தோட்டக்கலை துறையின் பயிற்சியால் முயற்சி செய்து தேனீ வளர்ப்பில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி வெற்றியை நோக்கி பயணம் செய்வதாக தன்னுடைய அனுபவங்களை இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதையில் பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் திருவாண்டிப்பட்டி எஸ் பிரதீப் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசீல் இன சேவல்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. தேவைப்படும் கோழி பண்ணையாளர்கள் 81225 36826. மீண்டும் ஒருமுறை 81225 36826 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கை

0: கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஆதிக்குடிகளின் ஆதர்ச மகான் பிர்சா முண்டாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1900. ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து தங்கள் காட்டில் பயிரிடும் உரிமைக்கான பெரும் பேரணியை 1894 ஆண்டு இவர் நடத்தினார். பழங்குடிகளின் உரிமை காக்க நாட்டில் நடைபெற்ற முதல் போராட்டம் இதுவே. மண்ணில் வாழ்ந்தது 25 ஆண்டுகளே என்றாலும் பழங்குடிகளின் உணர்வை தட்டி எழுப்பி ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் மகான் பிர்சா முண்டா.

நாவலாசிரியர் சார்ல்ஸ் டிக்கென்ஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1870. வாட்டிய வறுமை காலனி தொழிற்சாலையில் வேலைக்கு தள்ளியது. அங்கே பட்டபாடும் கோர முகங்களும் கதைக்கருவாயின. ஆலிவர் ட்விஸ்ட், எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட்,

போன்ற புதினங்கள் சார்ல்ஸ் டிக்கன்ஸை உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக மாற்றின. பள்ளிப்படிப்பின்றி அறிவியலில் அருஞ்சாதனை நிகழ்த்திய ஜார்ஜ் ஸ்டீபன்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1781 நீராவி எஞ்சினை கண்டுபிடித்த இவர் ஃபாதர் ஆஃப் ரயில்வேஸ் என்று அறியப்படுகிறார். கட்டிடக் கலைஞர் ஹெர்பர்ட் பேக்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1862 எட்வின் லியூட்டின்ஸுடன் இணைந்து நம் நாட்டின் நாடாளுமன்ற கட்டடம் குடியரசுத் தலைவர் மாளிகையை இவர் வடிவமைத்தவர். இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1912 குட்டி படம் மூலம் பாடகி வாணி ஜெயராமை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர்.

ஒடிசா மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சர் நந்தினி சத்பதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931 ஒடிய இலக்கிய பங்களிப்பிற்காக இவருக்கு சாகித்ய பாரதி சம்மான் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் நந்தினி சத்பதி. முதல் பெண் IPS அதிகாரியும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணைநிலை ஆளுநருமான கிரண்பேடி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949 திகார் சிறையில் இவர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் இவருக்கு ரமோன் மகசேசே விருது பெற்றுத்தந்தது. ஐ டேர், ஆஸ் ஐ சி உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார் கிரண்பேடி. சிதாரிசை கலைஞர் அனுஷ்கா சங்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1981 கிராமி விருதுகளில் நேரலையில் இசையமைத்த முதல் இந்திய இசைக்கலைஞர் என்ற பெருமையை பெற்ற இவர் லேண்ட் ஆஃப் கோல்ட் உள்ளிட்ட பல இசை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தை மிக இளம் வயதில் அடைந்த இந்தியர் என்ற பெருமையை பெற்ற அர்ஜுன் வாஜ்பாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1993 8000 மீட்டருக்கு உயரமான 2 மலைகளை கடந்து சாதனை புரிந்ததற்காக கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளார். ஆன் தி டாப் ஆஃப் த வேர்ல்ட் எனும் பெயரில் அர்ஜுன் வாஜ்பாய் இமயமலை சாகச பயணம் குறித்து எழுதியுள்ளார்.

சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் போது சிந்தித்து குழம்பாதீர்கள் என்ற சிந்தனையோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: வாமா மின்னலு, என்னங்க?
1: This is Drunken Monkey style.
0: ஆமா, இதெல்லாம் கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப குத்துச்சண்டை வீரர் டி கிறிஸ் காஸ்ட்ரி என்ன சொல்றான்னு கேட்டலாமா?
2: I'm very happy. Start pitching.
3: என் பேர் டி கிருஷ்கா ஸ்ரீ. என்னோட கேம் வந்து பாக்ஸிங், ஒரு டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ். இது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரு வகை. பாயிண்ட்ஸ் இருக்கும், அது எதுக்குன்னா நம்ம பஞ்ச் பண்ணுவோம், நம்மளோட ஆப்போனன்ட் மேல நம்மளோட பஞ்சஸ் விழுறதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அடிக்கிற பஞ்சஸ பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு பொறுமையா எல்லாமே சொல்லி தந்துதான் நம்மளுக்கு எல்லாமே பஞ்சஸ் மார்க் இருக்கு. நம்ம அடிக்கிற பஞ்சஸ்ல ஒரு கிளவர்னஸ் இருக்கணும். அடிக்கும் போது அடிக்கிற பஞ்ச் வந்து ஆப்போனன்ட் மேல படும்போது அவங்களோட ஃபேஸ்ல கரெக்டா விழணும். ஃபேஸ்ல மட்டும்தான் அடிக்கணும்னு இல்லை, நம்ம அவங்களோட வயித்துல கூட அடிக்கலாம். ஆனா ஆப்போனன்ட்டோட அப்டமன்க்கு கீழே அடிக்க கூடாது. இதுல சில ரூல்ஸும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் மார்க்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்போனன்ட் மேல அடிச்சு அவங்களோட தலை பின்னாடி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவுண்ட் கொடுப்பாங்க நம்மளோட ரெஃப்ரி. ரெஃப்ரி வந்து 1, 2, 3 இப்படி 8 கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. 8 கவுண்ட்ஸ் கொடுக்கறது மூலமா அவங்களால விளையாட முடியுமா விளையாட முடியாதான்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி கொடுக்கறப்ப நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஆப்போனன்ட் வந்து ரெண்டு கையும் இப்படி தூக்கிட்டு தூக்குனப்ப அவங்களால திரும்ப அந்த ஆட்டத்தை கண்டினியூ பண்ண முடியும்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னு அர்த்தம். இது மாதிரிதான் நம்மளுக்கு

0: பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சோ அதே போல இதுல சில ரூல்ஸும் இருக்கு. ரூல்ஸ் எப்படி போகும்னா, நம்ம அப்டமனுக்கு கீழே அடிக்க கூடாது, தலையை குனிய கூடாது, நம்மளோட ஆப்போனன்ட் முன்னாடி நம்மளோட முதுக காட்டக்கூடாது, நம்மள நாமே ரொட்டேட் பண்ணிக்க கூடாது. ரெஃப்ரி சொல்றப்ப ரெஃப்ரி இப்ப டைம் ஆயிடுச்சு ஸ்டாப் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடணும். இது போலதான் ரூல்ஸ் இருக்கும். இதே போல நம்மள நம்ம சேஃபா வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம், நம்ம மவுத் கார்டு, ஹெட் கியர், அப்புறம் நம்ம கையை வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் வச்சுக்கிறதுக்கு நம்ம கிளவுஸ் யூஸ் பண்ணி அடிப்போம். ஜென்ஸ்க்கு வந்து அப்டமன் கார்டு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் நம்மள சேஃபா வச்சுக்க முடியும். இப்படிதான் பாக்ஸிங் வந்து ரூல்ஸ் இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. இது எல்லாமே நம்மளுக்கு கிளியரா சொல்லிடுவாரு ரெஃப்ரி சென்டர்ல வர வச்சு. சோ பாக்ஸிங்ல வந்து பிராக்டிசேஷன் இருக்கும். பிராக்டிசேஷன் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிகினருக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது வார்ம் அப் தான் கொடுப்பாங்க. வார்ம் அப் எப்படி இருக்கும்னா, கிளியரா கிளவரா நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெச்சஸும் மசிலுக்கு இருக்க மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லா மசிலுமே விரிவாகும், ஸ்ட்ரெச் ஆகும், எல்லாமே இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஒரு மைல்டான வார்ம் அப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பிகினருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கால் பொசிஷன் எப்படி வைக்கணும், நம்மளோட கை பொசிஷன் எப்படி வைக்கணும், ஏன் வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. கால் வந்து எல் ஷேப்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா, நம்மளோட ஆப்போனன்ட் அடிக்கும் போது நம்ம ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக, பேலன்ஸ் தவறி விழுதுறக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லுவாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப கையை ஏன் வைக்கணும், எப்படி வைக்கணும்ங்கிறாங்கன்னா, நம்மளை நம்மளே டிஃபெண்ட் பண்றதுக்கும், ஒரு பஞ்ச் அடிக்கிறதுக்கு நம்மளோட பொசிஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாங்கன்னா, பிராக்டிஸ கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் சொல்லி தருவாங்க, அதுல ஜம்பிங் சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் இதுல பஞ்சஸ் அடிக்க சொல்லி தருவாங்க. பஞ்சஸ் வந்து எப்படி அடிக்கணும்னா, ஸ்ட்ரைட் பஞ்ச், ஹூக் பஞ்ச், அப்பர் கட் பஞ்ச், இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அடிக்கணும்னா, நம்மளோட ஆப்போனண்டோட பொசிஷன் எப்படி இருக்குது, நம்மளோட பொசிஷனும் ரேஞ்சும் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நம்ம அடிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்லிப் அப்படின்னு ஒண்ணு சொல்லி தருவாங்க. அது எதுக்குன்னா, நம்மளோட ஆப்போனண்டோட பஞ்சஸ்ல இருந்து நம்மளே தப்பிக்க வைக்கிறதுக்காக ஸ்லிப் சொல்லி தருவாங்க. இந்த ஸ்கிப் எதுக்கு சொல்லி தருவாங்கன்னா, ஆப்போனண்ட் அடிக்கும் போது ஸ்கிப் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காக. ஒருவேளை அவங்களோட பஞ்ச் பவராகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும், ஸ்கிப் பண்ணி உள்ள போய் அடிக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய காம்பினேஷன்ஸும் இருக்கு. நிறைய பேர் கூட ஃபைட் போடுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்பேரிங் அப்படின்னு ஒரு செஷன்ல சொல்லி தருவாங்க. ஸ்பேரிங் எதுக்குன்னா, நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்மளை நாமளே ட்ரெயின் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா, பெரிய பெரிய மேட்சஸ் போடுறதுக்காக. மேட்சஸ் போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக இது மாதிரி ஸ்பேரிங் நம்மளோட கிளப்லயே நடத்துவாங்க. ஸ்டைல் எதுக்குன்னா, நம்மள நாமளே ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் பிளேயரா காட்டிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஸ்டைல் கொண்டு வருவாங்க. இதுதான் பாக்ஸிங். தேங்க்யூ.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: 7:10 திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுருக்கோம் காலைமலர். இனி தெரிந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,070 ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்கு வங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்கு வங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை

0: மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறு சீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவில்

0: அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏழு மணி 25 நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறோம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: 7:26 நமது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழில் பணகுனர் சேர்க்கை முகாம் நாளை காலை 9 அளவில் திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. மேலும் தகவல்களுக்கு 98-65-86-69-72, 94-43-64-69-67 என்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் திருவையாற்றில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதிய மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை இசைக்கல்லூரியின் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது artandculture.com.

tn.gov.in என்கிற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு 04362 261 600 94 43 16 93 51 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: ஏழு மணி 33 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு இருக்கோம் காலை மலர். இறி தெரிந்து கொள்ளலாம் பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். ஒரு லிட்டர் பெட்ரோல் 108.53 காசுகளுக்கும் ஒரு லிட்டர் டீசல் 100.36 காசுக்கும் விற்பனையாகிறது. இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் ஒரு கிலோ 26, சௌசௌ 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 46, கருணைக்கிழங்கு ஒரு கிலோ 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ 60 ரூபாய், சேனக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 74, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 56, பச்சை பட்டாணி ஒரு கிலோ 200 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 7 ரூபாய், கொய்யாப்பழம் ஒரு கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்ச் ஒரு கிலோ 170 ரூபாய், மாதுளை 290, திராட்சை ஒரு கிலோ 100 ரூபாய் என இன்று திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம் இருக்குதுங்க.
1: பலருடைய ஆசை என்னவாங்க இருக்கும், ஆரோக்கியமான உடல் நலன். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேட்கணும். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்ம உடல்ல இரண்டாவது இதயம்னா எது? ஒருத்தவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டா உடனடியா என்ன செய்யணும் டாக்டர்?
2: இருதயத்தோட முதன்மையான வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் கொண்டு போறதுதான். ஸோ அது வந்து ஒரு பம்ப், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பம்ப் அப்படிங்கிறது. அது தன்னிச்சையாகவே வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து அது மூலியமா வந்து இருதய தசைகளுக்கு அந்த மின்சாரத்தை கொடுத்து அந்த தசைகள் வந்து கரெக்டா வேலை செய்யும் பொழுது ஒரு நிமிடத்திற்கும் வந்து ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா ஹார்ட் பீட் 70-80 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிமிடத்திற்கு அத்தனை முறை வந்து ரத்தத்தை வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து கொடுக்குறது. இப்போ செகண்ட் ஹார்ட் இல்லைன்னா வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெண்டைக்காலில் இருக்கிற அந்த தசைகள் தான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னாக்கா வந்து இப்போ நம்ம இந்த ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா, அந்த ரத்தத்தை வந்து திரும்ப இருதயத்துக்கு வந்து கொடுக்கறது தான் இதோடைய வேலை. ஸோ இதை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நல்ல நடைப்பயிற்சி, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் நடக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த தசையோட அந்த டோன் அதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த தசையோட டோன்கள்லாம் மெயின்டைன் ஆகும்போது இந்த சர்க்குலேஷன் அதாவது ரத்தம் வந்து திரும்ப இந்த ஹார்ட்டுக்கு வந்து மறுபடியும் வர்றது வந்து சீராக வந்து இருக்கும். ஸோ இப்போ இது சரியாக வேலை செய்யலைனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து உட்காந்துட்டே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கால் வந்து அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அங்கேயே வந்து அந்த மசில் சரியாக வேலை செய்யாதனால, ஏன்னா அந்த மசிலுக்கு வேலை இல்லை இல்லையா, நம்ம படுத்தே இருக்கிறோம் இல்லைன்னா வந்து கால் அசைக்காமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இரத்த குழாய்களில் வந்து ரத்தம் உறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ இதை வந்து நம்ம டிவிடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உறைஞ்ச ரத்தம் மறுபடியும் வந்து ஹார்ட்டுக்கோ இல்லை நுரையீரலுக்கோ சென்று பாதிப்பு கொடுக்கறதுக்கும் உண்டு. ஸோ அதனால அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த மசிலுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேலை அப்படிங்கிறது வந்து ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நடைப்பயிற்சி தான். ஸோ தினமும் ஒரு 30-45 நிமிஷம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சென்ட்ரல் ஹார்ட், நம்ம யூஸ்வலாக ஹார்ட்ன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பெரிஃபரல் ஹார்ட்டுக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு இந்த மேசிவ் அட்டாக் இல்ல சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இந்த மாரடைப்புன்னு சொன்னோம்னாலே இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுது. இந்த மாதிரி அடைப்பு திடீர்னு ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா பிளட் சர்க்குலேஷன் அதாவது இருதயத்துக்கு போற ரத்த அமைப்பு வந்து நின்று போயிடுது. ஸோ அதனால இருதயத்துக்குள்ள தன்னிச்சையாகவே அந்த மின்சாரம் உற்பத்தி செய்யற அந்த திறனும் வந்து குறைஞ்சிருது. ஸோ நார்மல் ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ஒரு 70-80 இருக்கும். இந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது ஒரு சிலருக்கு வந்து இந்த இருதயம் மின்சாரம் உற்பத்தி பண்ற திறனும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி ஹார்ட் பீட் வந்து 0 அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த நிலையை தான் வந்து நம்ம வந்து கார்டியாக் அரெஸ்ட்

0: அல்லது சடன் கார்டியாக டெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம வேலை செய்யற இடத்துலயே வந்து ஒருத்தர் வந்து வலி இருக்கு, வலி வந்த உடனே திடீர்னு வந்து மயங்கி விழுந்துடுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு இமீடியட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் அவரை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவரை காப்பாத்துறக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மருத்துவர் கூட்டிட்டு போற வரைக்கும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர், அதாவது கார்டியோபல்மரி ரிசஸ்டேஷன் சொல்லுவோம். அதாவது அவருடைய மார் பகுதி மேல நம்ம கைகள் ரெண்டத்தையும் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த நின்று போயிருக்கிற இதயம் வந்து திரும்ப துடிக்கிறக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு நேரம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நினைவு வர வரைக்கும் தரணும். அப்படி நினைவு வராத பட்சத்துல வேறொரு முதலுதவி, ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் முதலுதவி வர்ற வரைக்கும், ஒரு மருத்துவரோ வர்ற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இது வந்து அவருக்கு உயிர் காப்பாற்றும் ஒரு சிகிச்சையா கூட வந்து மாறலாம்.
1: சிபிஆர்ங்கிற முதலுதவி சிகிச்சை எப்ப யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கேட்டு இணைஞ்சிருங்க நாளைய மருத்துவ நேரத்துல திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்களுடைய ஆலோசனைகளோட.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஏழு மணி 44 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலர் நேர்களே. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவரங்குறிச்சி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9:45 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என அறிவிக்கப்படுகிறது. அதேபோல திருச்சி மெயின்கார்கேட் கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையங்களிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9:45 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. புதுக்கோட்டை, பொன்னமராவதி மற்றும் சுற்றுவட்டார் பகுதிகளில் இன்று மின் விநியோகம் இருக்காது என மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் தெரிவிக்கிறார்.

நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கலைமலர் நேர்களை. தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் குரூப் 1 தேர்வுக்கான இலவச நேரடி பயிற்சி வகுப்புகள் 12 தேதி தொடங்கப்பட இருக்கிறது.

7:55 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல்ல வரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸ்ல காலை மலர் நேர்களே. திருச்சி வயலூர் பிரதான சாலையில் உள்ள இலவச திறன் பயிற்சி மையத்தில் டேலி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஆரி, டிடிபி, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், நர்சிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் டெய்லரிங்கான பயிற்சிகள் வழங்கப்படுது. இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம்.

இனி வானிலை. கர்நாடக கடலோர பகுதிகளிலிருந்து கடலோர ஆந்திரா பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டாகிறது. இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரைக்கும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது.

வானவில் தோன்றும் போது வானம் அழகாகும், தன்னம்பிக்கை தோன்றும் போது மட்டுமே வாழ்க்கை அழகாகும். இந்த வரிகளோடு நேயர்களை இதயரகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நேயர்கள் எல்லாம் ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம், அதுவும் புத்தம் புது பாடல். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடலை டைப் பண்ணி அனுப்புங்க. மறக்காம உங்க பேரையும் ஊரையும் எங்களுக்கு சேர்த்து அனுப்பலாம். முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, வாரியங்காவல், கதிரவன், வசந்தி, குளஞ்சிநாதன் இவர்களுக்காக ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எட்டு மணி ஏழு நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு. இது இதய ராகம். நேயர்கள்லாம் ரொம்பவே விரும்பி கேட்ட புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்கணும் அப்படின்னா 938-546-102-1 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். மறக்காம உங்க பேரையும் மோரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்ததா

8:11 கேட்டுட்டு இருக்கோம். இதய ரகம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையோடு. அடுத்ததா வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்வழி தருண் சமீதா இவங்களுக்காக ஒரு அழகான பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு.

8:31 ஆக போது இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இதயராகம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களும் கேட்கணும் அப்படின்னா 9038546102 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். இப்போ அடுத்த நம்ம நேர் யார், எங்க இருந்து அப்படின்னு பார்த்தா தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து வாத்தி திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஏ கே சி நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். நமது எஃப்எம் ரெயின்போ 101.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் சமரசமும் நிரந்தர தீர்வும். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் நேரலையில் பங்கு பெறுகிறார். நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா திருப்பட்டூர் மதுமிதா கேட்டு பாடல். இப்ப நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எட்டு மணி 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில் இதய ரேகம். நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா அவங்களுக்கு பிடித்த புது பாடலை வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னா, இனிய காலை வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி, இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நாமும் கேட்கலாம்.
4: சொல்லமா சொல்லு நானே ரன்னே நான் அண்ணா.

இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் நேயர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. 938 546 1 இந்த வாட்ஸ்அப் எனக்கு நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் அனுப்பலாம். அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்களுக்காக மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து கோடி அருவி கொட்டுதே பாடல் நாமளும் கேட்கலாம்.

கிட்டத்தட்ட இதய ரேகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த நேயர்கள் யார் எங்க இருந்துன்னா, தஞ்சாவூர் சர்க்கரை ஆலையில இருந்து நிதிஷ் ராஜ் இவங்க அனுப்பியிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு. அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் காந்தாரா சாப்டர் 1 இருந்து.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இந்த நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏ கே சி நடராஜன் அவர்களின் பாடல்கள் கேட்கலாம், டி ஹெச் வசந்தா அவர்களின் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் கடம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நனருஞ்சாரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சிம்ஹவாகினி ராகணம், ஆதி தாளம்.

ரமணம் மக கமுப்பதனிதம் மக பமகமப்பதனிதம் பமபதனிதம் கமபமக

யாரோ இவர் யார்?

ಮಬದ ನಿಸರಿ ಮಬದ ನಿಸರಿ ಮಬದ ನಿಸರಿ.

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை ஏ கே சி நடராஜன் அவர்களின் பாடல்களால் வலம் வந்தது. டி எச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை ஏ கே சி நடராஜன் அவர்களின் பாடல்களால் வலம் வந்தது. டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். படைப்பு

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு ஒரு பட பாடல்கள், காலை 10:45க்கு இலக்கிய பேழை, இலக்கிய பேழையில் சித்தர்கள் காட்டும் வழிகள், உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து மணிமேகலை துறவு, ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.

பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ரசிகா அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். அனைவருக்கும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வலிமையான தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசத்தை கட்டமைப்பதில் சேவை மனப்பான்மை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு அரசின் விலைமதிப்பற்ற சொத்துக்களாக திகழ்வதாக கூறியுள்ளார். நிலவழி துறைமுக மேலாண்மை அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம் மூலம் எல்லை தாண்டிய வர்த்தகம், பயணிகள் போக்குவரத்தில் செயல்திறன், பாதுகாப்பை மேம்படுத்துதல், திறன்மிகு எல்லை நிர்வாகத்தை முன்னெடுப்பது உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு தொடங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி வன்முறைகளை தடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும் என்று அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் துறையில் கிடைக்கும் வருவாய் அரசிற்கு நேரடியாக செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் நல பள்ளி கல்லூரிகளில் சேர மாணாக்கரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். தகுதியுடைய மாணாக்கர் வரும் 15ஆம் தேதிக்குள் உரிய சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்குமாறு கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச ரயில்வே லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை அதன் கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குற்றால பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி உள்ளிட்ட அனைத்து

0: பகுதிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலாப் பயணிகளும் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்ததை அடுத்து ஐந்தருவி, சிற்றருவி, புளியருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிப்பதற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாலும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழைய குற்றால அருவியில் தண்ணீர் வரத்து குறையாத சூழ்நிலையிலும் அங்கு தடை என்பது தொடர்கிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்குகின்றன. இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், கிரண் ஜால், தருண் மண்ணேப்பள்ளி, பி வி சிந்து, மால்விகா பன்சோத், ஆகர்ஷி கஷ்யப் உள்ளிட்டோர் களமிறங்க உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடின கதிரவன் தன்னோட தாக்கத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கிற இந்த இனிமையான தருணத்துல உங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனி நாளாகட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

வானொலிக்கு 90 சிறப்பு நாடகப் போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொதுச் சேவையை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்றிருக்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்துட்டு வருது. உங்களோட எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன், இதை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடகப் போட்டியை திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சிருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இந்த கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செஞ்சு நிலைய இயக்குனர் நாடகப் பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கணும். நாடகங்களை அனுப்புறதுக்கு கடைசி நாள் இந்த மாதம் 30 தான். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். இதுக்கு உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள்ல துள்ளலான பாடல்களோடு இது போடு ஆட்டம் போடு.

இன்று நண்பகல் 12:10 மகர உலகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு மகர உலகம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தர வாய்ந்த விளையாட்டுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்டு திணையில உட்காந்து விளையாட வீட்டுகளோ இல்ல, நம்ம தெருக்கள்ல புழுதி பறக்க நம்ம விளையாண்ட விளையாட்டுகளோ கூட அதுல அடங்கும் இல்லையா. பாரம்பரியமா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லா விளையாட்டுகளையும் இதுவரைக்கும் நீங்க தொடர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படிங்கறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல மகிழ் உலகம் நிகழ்ச்சியில திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு.

0: கேட்டரசம் போடு, ஆட்டம் போடு. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு
1: 10:30 நாம கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி ஒரு பட பாடல்களில் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது அஞ்சலி என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
8: இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள் சித்தர் பாடல்களோடு வருகிறார்.
9: உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள், மச்சுக்கு மேலறி வானுதிரம் தான் எடுத்து, கச்சை வடம்புரிய காலூர் பயணத்தில் வச்ச மறந்த என் கண்ணம்மா வகை மோசம் போனேண்டி. விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பிகளில் காலத்தால் மிகவும் பின்தங்கிய கண்டுபிடிப்பு இந்த பீனியல் கிளாண்ட். இது மூளையின் மையப்பகுதியில் இரண்டு அறைகளுக்கும் நடுவில் ஒரு பள்ளத்தில் சிறிய பட்டாணி அளவேயான, அதாவது 6 மில்லிமீட்டருக்கும் குறைவான ஒரு நாளமில்லா சுரப்பியாகும் இந்த பீனியல் கிளாண்ட். இது சுரக்கும் திரவத்தை மெலட்டோனின் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பயன் என்னவென்றால், உடலின் சர்க்காடியம் தாளத்தை சரி செய்வதாக அறியப்பட்டிருக்கிறது. நாளமில்லா சுரப்பிகள் நேரடியாக இரத்தத்தில் கலக்கும் ஒரு தனித்துவமான வேதிப்பொருளை சூழ்நிலைக்கேற்ப சுரக்கிறது. அது உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பிட்ட அந்த பாடலுக்கு சித்தருடைய பல பாடல்களில் சொல்லப்படுகிற ஒரு விந்தையான அற்புதமான பொருள் என்று இதை பாடியுள்ளார்கள். உச்சிக்கு கீழடியோ உள்நாக்கின் மேலடியோ காதோர மத்திமத்தில் வைச்ச பொருளையல்லோ தேடி வகைமோசம் ஆனேண்டி குதம்பாய் வகைமோசம் ஆனேண்டி. குதம்பி சித்தரின் இந்த பாடலில் நம்முடைய உச்சிக்கு நேர்கீழே, உள்நாக்கிற்கு நேர் மேலே, இரண்டு காதுகளின் ஓரங்களுக்கு மத்தியில் வச்ச பொருளையல்லோ தேடி வகைமோசம் போனேண்டி என்பது இந்த பீனியல் சுரப்பியைத்தான் என்று புரிகிறது. இதில் செயல்படும் போது உறக்கம் மற்றும் ஆனந்தம் இது போன்ற இன்னும் பல விஷயங்களை, 24 மணி நேரத்திற்கான ஒரு ஒத்திசைவை உடற்கடிகாரம் போல இது இயக்குகிறது. பீனியல் கிளாண்ட் என்பதைத்தான் நம்முடைய சித்தர்கள் யோகிகள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அரிய பொருளாக சொல்லியிருக்கிறார்கள். அதை அடைய மூலாதாரம் என்னும் நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள குண்டலினி சக்தியை யோக பயிற்சியால் மேலெழுப்பும் போது ஞானத்தின் நிலையை கொண்டு அதன் சிறப்பை அடைகிறது. அதாவது 3வது கண்ணாக அது செயல்படுகிறது. இதன் இருப்பிடத்தை இன்னும் செயல்பாட்டை இதனுடைய தன்மையை, இது சுரக்கின்ற திரவத்தை வீரியத்தை சுவையை எந்த விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்திலேயே நம் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. இந்த பாடலிலே குதம்பி சித்தர் மாங்காய்ப்பால் என்று எதை குறிப்பிடுகிறார்? மலைமேல் இருப்பவர் என்று யாரை குறிப்பிடுகிறார்? முதுகுத்தண்டு உச்சியில் 7வது நிலை, அதாவது 7வது சக்கரம், 1000 இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூளை என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். மலை உச்சி அதுதான். அதன் உள்ளே இருக்கிற அந்த பீனியல் கிளாண்ட் தான் மாங்காய். அது சுரக்கின்ற அந்த திரவம்தான் மாங்காய்ப்பால். மாங்காய்ப்பால் என்று குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சித்தர்களின் மறைபொருளாகத்தான் எதையும் சொல்லுவார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஞான உபதேசங்களை தகுதியுடையவர்கள் மட்டுமே புரிந்து கொண்டு அதனுடைய பயனை முழுமையும் அடைய வேண்டும் என்பதற்காக மறைபொருளாக இதை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்து

0: மனிதனுக்கு எளிதில் புரிந்து கொண்டால் எல்லோரும் ஞானம் அடைந்து விடுவார்கள். ஆனால் அது எல்லாருக்கும் வாய்க்கின்ற ஒரு விஷயம் அல்ல. அது அற்புதமான ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் என்பதால் அந்த மலை மேல் இருப்பவர்களால் மட்டும்தான் அந்த மாங்காய்ப்பாலை உணரவும் பருகவும் முடியும். இதை சித்தர்கள் மொழியிலே தேவாமுதம், காயாப்பால், கரவாப்பால், சோமபானம், சந்திர அமிர்தம், தேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது குண்டலினி சக்தியை தியானத்தில் மேலெழுப்பி அந்த சகஸ்ராரம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை என்னும் ஏழாவது சக்கரத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துபவர்களுக்கு இந்த சிவாமிர்தம் கிட்டும். அந்த தேனினும் இனிய, அமிர்தத்திலும் இனிய ஒரு அற்புதமான சுவையினை தொண்டைக்குழி வழியாக உள் இறக்கி உள்நாக்கில் அது சொட்டுகிற பொழுது அதி அற்புதமான ஒரு நிலையை, பரமானந்தத்தை கொடுக்கிறது. அதன் பயனாக நரை, திரை, மூப்பு, பிணி போன்ற எதுவுமே அந்த ஞானிகளுக்கு வருவதில்லை. மாறாக மரணம் மிலா பெருவாழ்வு அடைகிறார்கள். அதைத்தான் அவர் குறியீடாக மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்பவர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் ஏதுக்கடி என்று பாடியிருக்கிறார். இங்கே தேங்காய்ப்பால் என்றால் புறச்சுவையை, நமது அகத்திலே இருக்கிற சுவையினை அறியாதவர்கள்தான் விரும்புவார்கள். தொண்டைக்குழி வழியாக உள்நாக்கில் அருந்தி சுவைத்து அதிலே திளைத்து போனவர்களுக்கு புறத்திலே இருக்கிற இந்த தேங்காய்ப்பால் போன்ற மற்ற இதர சுவைகள் எல்லாம் ஒரு அற்ப சுவைதான். அது எதற்கு தேவையில்லை என்று குதம்பாய் என்று ஒரு பெண்ணை அங்கு அழைத்து அவளுக்கு போதிப்பது போல பாடியிருக்கிறார். பெரும்பாலும் சித்தர்கள் பாடல்களிலே பகடுவு முன்னிலை என்ற ஒரு பாணியை வைத்திருப்பார்கள். அதாவது ஆன்ம நிலையை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து அவளுக்கு போதிப்பதைப் போல பாடல் அமைந்திருக்கும். குதம்பாய் என்பது குதம்பை என்ற காதணியை அணிந்திருக்கின்ற ஒரு பெண், அவளை குதம்பாய் என்று அவளுக்கு இந்த ஞான உபதேசம் சொல்வதைப் போல பாடல் அமைந்திருக்கிறது. புற இன்பங்களை, புறத்தில் இருக்கிற சுவைகள், அகத்திலே இருக்கின்ற சுவையினை அறிந்தவர்களுக்கு எதற்கு என்று குதம்பையை அணிந்த பெண்ணே நீ உணர்ந்துகொள் என்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உடற்கூறு விஞ்ஞானம் இல்லை, எந்தவித அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லை, சிடி ஸ்கேன் இல்லை, எக்ஸ்ரே இல்லை. உடற்கூறியல் பற்றி இவ்வளவு தெளிவாக அன்றைக்கு யாருக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் மூளைக்குள்ளே நாளமில்லா சுரப்பி இருக்கிறது என்பதை ஒரு பாடலிலே நான்கு வரிகளுக்குள்ளே இவ்வளவு தெளிவாக நம்முடைய குதம்பை சித்தர் பாடியிருக்கிறார். அதனுடைய உள்பொருள் மறைபொருளாக எழுதியிருக்கிற அந்த மாபெரும் ஞானியை பற்றி, அதனுடைய கருத்தாழங்களை பற்றி இங்கு பேச முடிந்ததற்கு நான் பெருமை கொள்கிறேன்.
1: சித்தர் பாடல்களை ஸ்லாகித்து கூறினார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியமும் தலைமை மாந்தரின் பெயரை கொண்ட முதல் காப்பியமுமான மணிமேகலை குறித்து ஏ. ராஜேந்திரன் அவர்கள்.
2: மணிமேகலை என்பது புலவர் சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட ஒரு காவியம். அதனுடைய கருப்பொருள் யார் என்று கேட்டால் மணிமேகலை தான். கோவலன் மாதவிக்கு பிறந்த ஒரு மகள். மாதவியுடைய குலதெய்வம் தான் மணிமேகலை. ஒரு காலத்திலே நகரத்தார்கள் வியாபாரத்திற்காக கடல் கடந்து செல்லும் பொழுது கலங்கள் தட்டி தருமாறி கடலிலே மூழ்கும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது அந்த மணிவள்ளம் என்ற ஒரு தீவு, அந்த தீவிலே இருந்த மணிமேகலை என்ற தெய்வம் அவருடைய கலங்களை காப்பாற்றி அருளினார்கள். அதனால் தங்கள் வாரிசிலே பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு மணிமேகலை என்பது அந்த வணிக மரபிலே நிலைப்பாடாக இருந்தது. அவ்விதமாக மணிமேகலை என்று கோவலனும் மாதவியும் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். மணிமேகலை பிற்காலத்தில் என்ன செய்கிறார்கள், தன் தந்தை இறந்து விட்டோம், தாய் துறவரம் பூண்டார்கள், நமது இலக்கு என்னவென்றால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக துறவரம் மேற்கொள்கிறார். இவர் துறவரம் மேற்கொள்வதை உணர்ந்த சோழ நாட்டு இளவரசன் மணிமேகலை திருமணம் புரிந்து கொள்ள வருகிறான். மணிமேகலை என்னை தொட வேண்டாம், நான் துறவரம் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக சேவை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். கேட்காமல் பின்தொடர்கிறார். அவரை விட்டு பிரிந்து பிரிந்து வந்து மக்களுக்கு சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அங்கேதான் காயசண்டிகை என்ற ஒரு பெண் தெய்வம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வம் மணிபல்லவத்திலே மணிமேகலைக்கு அட்சய பாத்திரத்தை தருகிறார்கள். நீ ஏன் அறத்தை தழுவி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடாது என்று மணிமேகலைக்கு புகட்டி அந்த அட்சய பாத்திரத்தை தருகிறார்கள். அந்த அட்சய பாத்திரத்தை பெற்ற மணிமேகலை மக்களுக்கெல்லாம் உணவை பாலித்துக் கொடுத்து உயிர்களை காக்கிறார். அங்கேதான் சீர்தலை சாத்தினார் அழகான ஒரு கவியை பாடுகிறார். மண்டிலி ஞாலத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றால் என்ன பொருள் அதற்கு? எண்ணிறைந்த உலகங்கள், மண்டி இருக்கும் பலவேறு உலகங்கள். இந்த உலகத்திலே உள்ள உயிர்களுக்கெல்லாம் யார் ஒருவர் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள்தான் இறைத்தன்மைக்கு சமமானவர்கள், அவர்களே உயிர் ஊட்டுபவர்கள் என்று பொருள்படும்படியாக சொல்லி அந்த காவியத்தை வடிகிறார். இங்கே வந்து காவிய தலைவி யார் என்று கேட்டார், மணிமேகலை தான். ஆதலால் இந்த மணிமேகலையும்

0: சிலப்பதிகாரமும் இரட்டை இலக்கியங்கள், ஒன்றை பின்தொடர்ந்து ஒன்று வந்ததுதான். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் மணிமகளை பாடிய சீத்தலை சாத்தனும் இருவரும் சேர்ந்து இந்த காவியங்களை படைத்திருப்பது நம் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷங்கள். சீத்தலை சாத்தன் சங்க புலவர்களே மிகவும் சிறந்த ஒருவர். அவருக்கு கூலவாணியின் சீத்தலை சாத்தன் என்றே பெயர். அப்பேற்பட்ட புலவர் மணிமேகலையே எடுத்தார். மணிமேகலை தன் தாயை போல, தன் தந்தையை போல, தன் பெரியன்னை கண்ணகியை போல சிறப்புடையவர்களா வர வேண்டும் என்று அந்த மாட்சிமையை இளம் வயதிலே மனதில் கொண்டதால் தன் தந்தையின் புகழுக்கும் தன் தாயின் புகழுக்கும் தன் மூத்த அன்னையின் கண்ணகியின் பெருமைக்கும் எந்தளவும் குறைபடக்கூடாது என்பதே துறவரம் ஏற்றார். துறவு என்பது என்ன? ஒரு காரியத்தை செய்வதற்கு துல்லியமாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அது துறவரம் வேண்டும். அந்த துறவரத்தை இளங்கோவடியில் ஏற்றினார். அப்படி ஏற்றிதான் அவர் சிலப்பதிகாரத்தை மிகவும் நுட்பமாக பாடினார், அந்த நீதியை புகட்டினார். அப்படி துறவரம் என்பது என்னவென்றால், அதாவது எந்த உயிரலுக்கும் இடையூறு செய்யாமல் தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தல், பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல் என்ற ஒரு அறம் சார்ந்த துறவரத்தை கையிலே கொண்டு காயசண்டிகையில் ஏற்ற அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அன்னம் வழங்கிக் கொண்டே இருந்தார். வள்ளல் பெருமானார் பிற்காலத்திலே அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி என்று பாடி பசித்தோர்முகம் பாருங்கள் என்று சொன்னாரே, அந்த உபதேசம் அங்கிருந்து பெறப்பட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு நமது மணிமேகலை அந்த காவியத்திலே படைக்கப்பட்டிருப்பது சீத்தலை சாத்தனாருடைய புகழுக்கே நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த காவியம் இன்றும் மக்கள் மனதில் இருக்கிறது என்றால் மணிமேகலை எவ்வளவு பெரிய சிறந்த காவியம், 50 காவியங்களே ஒரு காவியமாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. தன் தாயின் பெருமையை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே பிள்ளையே எப்படி இருக்கிறார் என்றால் தாயை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையாக வரலாற்று காவியமாக சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் இந்த புகழ் உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த அறப்பணிகள் தான். அதை நாம் மறந்துவிடக் கூடாது.
1: மணிமேகலை துறவுக்கு சீத்தலை சாத்தனார் கூறும் காரணத்தை எடுத்து கூறினார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024 ஆண்டு இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மூன்றாம் பெரிய திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருப்பது.

எல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை.

மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலித்த அந்த பாடல் புது கவிதை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இனி கேட்கலாம் போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஜென்சி குழுவினர் பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடிய அந்த பாடல் கோழி கோவது திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது நிரந்தரம் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
7: இந்த உலகத்துல பல வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஜாபிரோ வகை பறவைகள். இத தூரத்துல இருந்து பார்க்கும் போது கொக்கு மாதிரியே தெரிஞ்சாலும் 2 நிமிஷம் உத்து பாத்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுங்க. அந்த அளவுக்கு அதோட லுக் இருக்கும். எப்படின்னா கழுத்துக்கு கீழே அழகா வெள்ளையா சூப்பரா இருக்கும். கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல மஃப்ளர் கட்டின மாதிரியே இருக்கும். கழுத்துக்கு மேல இருக்கிற கண்ணு மூக்கு அழகு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கண்ணங்கரேருன்னு தார ஊத்தி வச்ச மாதிரி அப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு லுக்ல இருக்கும். இதே அந்த போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், பார்க்க கொஞ்சம் டைனோசர் மாதிரியே பயமா இருக்கும் நமக்கு. இதோட உயரம் பாத்தீங்கன்னா 5 அடி வரைக்கும் இது வளருங்க. 9 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இதோட சிறகுகள் இருக்குல்ல, அதை விரிச்சு மட்டும் நின்றுச்சுன்னா செம்ம மாசா இருக்கும். ஏன்னா 2.8 மீட்டர் வரைக்கும் அதோட சிறகுகள் விரியும். இந்த பறவைகள் 36 வயசு வரைக்கும் வாழக்கூடியது. இதோட சிறக விரிச்சு அது நிற்கும் போது ஒரு குடும்பமே அதுல வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னா பாத்துக்கோங்களேன். இந்த வகை பறவைகள் எங்க அதிகமா இருக்கும்னா ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி ஈரமான நிலங்கள்ல தான் அதிகமா ஜாலியா அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கும். இதோட சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன், தவளை இதெல்லாம் வந்து அப்படியே அழகா புடிச்சு சாப்பிடும். ரொம்ப பசியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய விலங்கா இருந்தாலும் சரி அதை அப்படியே அட்டாக் பண்ணி அசால்ட்டா அப்படி சாப்பிட்டுருவாங்க. முக்கியமா பியூர் நான் வெஜிடேரியனுங்க இவங்க. இவங்களோட ஒரிஜின் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான். தெற்கு அமெரிக்கால இருக்கிற காடுகள்ல இவங்களை நீங்க அதிகமா பார்க்க முடியும். இந்த ஜாபிரோ பறவைகள் மொத்தம் 20 வெரைட்டில இருக்கிறாங்க. எத்தனை வெரைட்டி இருந்தாலும் சரி மொத்தமாவே அவங்க ஒரு டெரிஃபிக் லுக்ல தான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்த பறவைகள் நண்பன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அவங்களோட வயல்கள்ல பூந்து நாசம் பண்ற அந்த எலிய அலேக்கா செல மாதிரியே நின்னு அப்படி அட்டாக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா. இந்த ஜாபிரோ பறவைகள்ல ஆணினம் தான் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பசி வந்தா நீயா இருக்க மாட்டேங்கிறது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அது வந்து ஜாபிரோவுக்கு பொருந்துங்க. ஏன்னா தனக்கு பசி வந்த நேரத்துல தனக்கு இற கிடைக்கலன்னா பக்கத்துல இருக்கிற பறவைகள்ட்ட இருந்து புடுங்கி சாப்பிடுற அளவுக்கு அவங்க வந்து அப்படி இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு கூடு கட்டுனா அதுலதான் பல வருஷமா அவங்க வாழ்றாங்க. புதுசு புதுசா கூட தேடி போறது கிடையாது. நம்ம எப்படி ஒரு வீட்டை கட்டி அதுலயே இருந்துட்டு திரும்ப ஏதாவது திருத்தம் இருக்கு அப்படின்னா அதையே ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி நம்ம இருப்போமோ அதே மாதிரிதான் இவங்களும் பல வருஷங்களுக்கு அதே கூட்ட ஆல்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி அங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. என்னங்க ஜாபிரோ பாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போட்டி எல்லாம் கட்டலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்.
4: உங்கள் வரவேற்பு.

0: கீர்ப்பறை
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிலைத்த நேரம் 12:10. நேர்கள் இனி கேட்கலாம். சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ரசிகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக தாண்டவ நித்யஹரி என தொடங்கும் சமர்த்த ராமதாஸ் பாடல்.

12:27 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பேகபாரோ என தொடங்கும் வாதி ராஜசுவாமி இயற்றிய பாடல்.

12:31, திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ரசிகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நின்னை சில வரங்கள் கேட்பேன் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ரசிகா அவர்களின் பக்தி பாடல்கள் வலம் வந்தன.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 ஆண்டு இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த

0: தமிழகத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலையில் நின்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து 1-2 நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ட்ரிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயம்

0: எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் விருப்ப பாடல்களோடு இது மதுரை கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களது விருப்ப பாடலாய் இது.
1: தாடி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு தேவி தாடி தாடி சொல்லு

Thank you.

உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவி பாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம். எசனக்கோரை ஆரோக்கியதாஸ் விருப்பமாய் ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது. TM சௌந்தரராஜ் குரலில்

செவிவழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz. இது மதுரை கீதம். மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் அம்மா பழையம் பொன்னுசாமி, பாஞ்சாலி நல்லசாமி, பாண்டியன் முத்துவீரன் இவர்களது விருப்ப பாடலாய் TM சவுந்தரராஜன் ஜிக்கி குரல்களில் பாடல் இது.

பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் மதுரை கீதம். கேஜே ஏசுதாஸ், பி சுசிலாவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. நாளை நமதே திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி குமரநகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதீஷ், நளினி, கார்த்திக் இவர்களது விருப்ப பாடல இதோ.

மதகீதம் நிகழ்ச்சி கேட்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதலமைச்சர் செய்தி 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய். ராமேஸ்வரம் ஷியாத் மெஹனா இவர்களது விருப்பமாய் அவன் தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நாச்சிக்குறிச்சி ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களது விருப்பமாய் தியாகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. விளம்பரத்தை தொடர்ந்து.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வம்.

கண்ணில் நீழ்வரில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் எங்கே? ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியும். நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான்

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இசை என்ன செய்யும்? நம் உணர்வுகளை அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்லும். இணைந்திருக்கின்றோம் மதுரகீதம் நிகழ்ச்சி, திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936.

5.5 கிலோ ஹெர்ட்ஸில். பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, ராமலிங்கம், சுமதி, சக்தி, ஜனார்த்தனன், மாலதி, தங்கமாயன் இவர்களது விருப்ப பாடலாய் இதோ

காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலாவின் குரல்களில் பாடல் இதோ.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திருச்சிராப்பள்ளி
2: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு இணைந்திருக்கின்றோம் மதுரை கீதம் நிகழ்ச்சி. நிறைவு பாடலாக ஒலிக்கிறது பி. சுசிலாவின் குரலில்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவர் செய்த 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்தோம் மதுரை கீத நிகழ்ச்சி நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய். நேயர்களே, மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1970 வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை, உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடல், அது வெளிவந்த அந்த திரைப்படம், இது ரெண்டோட பேரையும் எழுதி உங்களுடைய பெயர் ஊர் பெயரோட சேர்த்து எழுதி கடிதம் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1. மீண்டும் மதுரை கீதம் நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேயர்கள் இணைந்திருக்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திக்காக.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140

30 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத்தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்பு மனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள்.

0: தாவேக அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு அளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: have been gathering at the Kokar Samadhi Sthal and Birsa Chowk in Ranchi to pay their respects. For Akashwani News, this is Mehvish Rahman from Ranchi.
1: A fragile pause in hostilities appears to be holding across West Asia after a sharp escalation between Iran and Israel that briefly threatened to collapse a two-month-old ceasefire. We have more from our correspondent.
2: West Asia is witnessing a tense and fragile pause after days of intense military exchanges between Iran and Israel. The escalation began with an Israeli strike in Beirut targeting Hezbollah positions, which was followed by Iranian missile launches towards northern Israel. Israel then carried out retaliatory strikes on Iranian-linked targets, deepening fears of a wider regional confrontation. While both sides have since signaled a temporary halt to direct fire, military forces remain on high alert and officials continue to warn that the situation could deteriorate rapidly. Diplomatic efforts are intensifying, with international actors pushing to prevent further escalation and preserve the fragile ceasefire framework that has held roughly for 2 months. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over Karnataka, Arunachal Pradesh, Assam and Meghalaya till Thursday. IMD also issued a red alert for heavy rainfall over parts of Karnataka, Kerala and Mahe today. Meanwhile, the weather agency has predicted heatwave conditions over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh, Vidarbh and West Rajasthan. In men's cricket, India A has set a target of 278 runs against Sri Lanka A in the opening match of the Tri-Nation A series at the Rangiri Tambula International Stadium in Sri Lanka. The men in blue scored 277 runs for the loss of 6 wickets in 50 overs. For India, Ruthuraj Gaikwad's century coupled with a 150-run partnership with Tilak Varma helped India gain control of the innings. Benchmark domestic equity indices were trading around 0.4% up in afternoon trade today. The Sensex rose 267 points to 73,791, while the Nifty added 86 points to 23,209 when reports last came in. In the broader market at the National Stock Exchange, the mid-cap 100 index was trading 0.9% higher, while the small-cap 100 index jumped over 1% a short while ago. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says government empowered youth, women and farmers in the last 12 years. India hits out at Pakistan in the United Nations, calls it factory of hate. 5-day BRICS agriculture ministers meeting begins in Indore to focus on food security and empowerment of farmers. Strategic road project Zojila Tunnel achieves final breakthrough, bringing all-weather connectivity between Kashmir Valley and Ladakh closer to reality. Pradhan Mantri Surakshit Matritva Abhiyan completes 10 years. Nationwide celebrations to begin from today. IMD issues red alert for heavy rainfall over Karnataka, Kerala and Mahe. Also predicts heatwave conditions over Delhi, Punjab, Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Uttar Pradesh, Vidarbha and West Rajasthan. And in men's cricket, India A set target of 278 runs against Sri Lanka A in Tri-Nation A series at Tambula, Sri Lanka. With that, we end the midday news.
3: In India, we are going to talk about Rainbow Nutri 2.1.
4: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று இறாலில் வெள்ளை தசை நோய் நேர்முகம் பங்கேற்கிறார் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரதீக்ஷா அவர்கள். பொதுவா நம்ம விவசாயிகள் விவசாயத்தோடு சார்பு தொழிலையும் சேர்த்து செய்யறப்பதான் அவங்க சந்திக்கக்கூடிய ஏற்றம் இறக்கம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஓரளவுக்கு வருமானத்தை நிரந்தரமா ஈட்ட முடியும். அந்த வகையில சார்பு தொழில்னு எடுத்துக்கிட்டா ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு. இதுல குறிப்பா இறால் வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நவீன வேளாண்மையில ஒரு முக்கிய அங்கமா வகிக்குதுன்னு சொல்லலாம். இறால் வளர்ப்புங்கிறது நன்னீர்லையும் வளர்க்கலாம், உவர் நீர்லையும் வளர்க்கலாம். பொதுவா தமிழ்நாட்டோட நம்ம கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான இறால்கள் வளர்க்கப்படுது. இறால்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுற ஒமேகா 3 செலீனியம் விட்டமின்

அப்புறம் நிறைய புரதச்சத்துக்களும் இறால்ல நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கும் இறால்கள் பெருமளவுல ஏற்றுமதி செய்யப்படுறதுனால விவசாயிகளுக்கு அந்நிய செலாவணிய ஈட்டி தரும் வகையில இந்த இறால் வளர்ப்பு இருக்கு. சரிங்க, பயிர் சாகுபடியில சவால்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இறால் வளர்ப்புலையும் சவால்கள், அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த சவால்கள்

0: சுற்றுச்சூழல் சார்ந்த சவால்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அடர்த்தியான வளர்ப்பு முறை, நீர் மாசுபாடு, நோய் பரவல், இந்த மாதிரியான சவால்கள் நிறைஞ்சு இருக்கு. சரிங்க, இறால தாக்கக்கூடிய வெள்ளை தசை நோய், இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரதீக்ஷா அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இறால் வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இறாலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நோய் வரும், நோய் வந்தால் எல்லா இறாலும் பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமும் அந்த தொழிலில் இருக்கும். எந்த அளவுக்கு லாபமோ அந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இந்த இறால் வளர்ப்போர் இடையே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இறாலுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மேலேருந்து ஒரு காக்கா ஒரு எச்சமிட்டால் கூட அதனால் அந்த இறாலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளை தசை நோய் அப்படின்றது என்ன, இந்த இறாலுக்கு அது எப்படி ஏற்படுது, என்ன மாதிரி அறிகுறி இருக்குது, அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பிரதீக்ஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்மளோட ஏற்றுமதியில் பார்த்தோன்னா இறாலோட பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. அதுலேயும் முக்கியமாக சமீப காலமாக இறால்களில் ஏற்படக்கூடிய நோயினால் கிட்டத்தட்ட நமக்கு 4000 கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கு. இது வந்து 2021 டேட்டா படி நான் சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இறால் வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே வெண்புள்ளி நோய், EHP அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்து இப்போது பொதுவாகவே காணப்படுது. இதோட சமீப காலமாக எல்லா இறால் பண்ணைகளிலும் பண்ணையாளர்கள் காணக்கூடிய ஒரு நோய் தான் வெள்ளை தசை நோய். இந்த வெள்ளை தசை நோயை சரிவர கவனிக்காமல் விட்டுறோம். ஏன்னா இது வந்து நோய் அறிகுறிகளோட சேர்ந்து வருது. அதாவது வெண்புலி நோயோடையோ அல்லது EHP எனக்கூடிய என்டிரோசைட்டோசோன் ஹெப்படோபினை நோய்கூடையும் சேர்ந்து வரனால இதை வந்து கவனிக்க தவறிடுறாங்க. இதன் காரணம் மூணு வகையை நம்ம வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியானால வரலாம், வைரஸ்னால வரலாம், அல்லது ஒட்டுண்டினால கூட வரலாம். இதில் ஃபர்ஸ்ட் வைரஸ் காரணிகள் என்னென்னு பார்த்தோம்னா நோடாவிரிடே மற்றும் டோட்டிவிரிடே என்ன குடும்பத்தை சார்ந்த வைரஸ்னால நமக்கு வந்து இந்த வெள்ளை தசை நோய் வருது. இந்த வெள்ளை தசை நோய் மேலும் பாக்டீரியாவான போட்டோ பாக்டீரியம், லாக்டோகோக்கஸ் போன்ற பாக்டீரியானால கூட வரலாம். தீம் தாண்டி ஒட்டுண்டிகள் அதாவது ஃபிளிஸ்டோபோரா போன்ற ஒட்டுண்டிகளாலையும் வரலாம். இந்த வெள்ளை திசை நோய் எப்படி ஆரம்பிக்கும்னா அந்த இறால்களின் தசையில் வந்து ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஆரம்பித்து அதோட தசை ஃபுல்லாக வெள்ளை நிறமாக மாறிடும் அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். டிரான்ஸ்பரண்ட்டுன்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், போக போக அது தசை ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடும். இந்த வெள்ளை தசை நோய் வந்து ஓரிரு நாட்கள் அதாவது 3 முதல் 5 நாட்களுக்குள்ள இறாலுக்கு வந்து இறப்பு ஏற்படலாம்.
1: இல்லை இப்போ ஒரு இறாலோட வளர்ச்சி பருவத்தில் இந்த காலகட்டத்தில் இத்தனை வயதுள்ள இறாலுக்கு இந்த நோய் வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா
2: சார்? நம்ம வந்து இது வந்து குஞ்சு பொறிப்பகத்தில் முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா HPWSSV அப்புறம் வெள்ளை தசை நோய்க்கான காரணங்களை செக் பண்ணிட்டோம்னா நம்ம முன்கூட்டியே தடுத்துடலாம். இதை எதையுமே நம்ம முன்னாடியே நோயை வந்து செக் பண்ணாமல் நம்ம டைரக்டாக நம்ம பாண்டில் விடுறனால அது வளர வளர தான் நமக்கு தெரியும். மெயினாக வந்து ஒரு 10 சென்டிமீட்டரான இறால்களில் வெள்ளை திசை நோயை பார்க்கலாம். மேலும் சமீப காலத்தில் ஒரு முக்கியமான பாக்டீரியா வந்து இதுக்கு காரணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னா போட்டோ பாக்டீரியம் டேம்சல்லே சப்ஸ்பீஷிஸ் டேம்சல்லே. இது ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா இது வந்து இறால்கள்லேருந்து மனிதனுக்கு கூட பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா. இதனால் மனிதர்களுடைய தோல் நோய் வந்து ஏற்படலாம். சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து கைகளை எடுக்கக்கூடிய நிலைமை அல்லது கால்களை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். சமீப காலத்தில் 2024 ஜப்பானில் பினியஸ் ஜப்பானிக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பண்ணையாளர்கள் யாரும் வந்து வெள்ளை தசையோடு நீங்கள் இறால்களை பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்கள் அருகில் இருக்கிற லேபை வந்து நீங்கள் நாடி இதற்கான தீர்வை வந்து கண்டுகொள்ளலாம்.
1: அப்போ இது வந்து ஒரு ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த விலங்குகள்லேருந்து மனிதனுக்கு பரவுற மாதிரியான ஒரு நோய். அதனால பண்ணையாளர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றீங்க.
2: கண்டிப்பாக சார், இது வேணால் ஜூனோட்டிக் பேத்தோஜன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து முன்னாடி வந்து ஃபிஷ் ஹேண்ட்லெஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்கள்ல அவங்களில் வந்து இது வந்து காணப்பட்டுச்சு. இப்போ 2024 ஜப்பானில் வந்து இது ஒரு நோய் காரணியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வெள்ளை தசை
1: பாக்டீரியா நோய்.
2: ஆமாம் சார், பாக்டீரியா நோய்.
1: சரிங்க, இப்போ ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இறாலுக்கு இந்த வெள்ளை தசை நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து என்ன வெள்ளை ஆயிடுமா, அது வந்து ஒளி புகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு இறாலா இருக்கும், அதுதான் ஒரு அறிகுறின்னு சொன்னீங்க, அப்படிதானா, இல்லை வேற எதுவும் அறிகுறி இருக்கா?
2: அதாவது சார், நார்மலாக நம்ம இறால் எடுத்து பார்த்தோம்னா அது அழகாக ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், இது வந்து வெள்ளை தசை நோய்

0: ஆரம்பிக்கிறப்ப அந்த கண்ணடி நிறம் போய் முழுமையாக வெள்ளையாயிரும். ஒரு இறந்த இறால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட மசில் ஆயிரும். அதனால அதனால சரியான உணவு எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நாட்கள்லேயே அது இறப்பு வந்து ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு பறவை காய்ச்சல் மாதிரி தெரியுது. பறவை காய்ச்சல் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை தனிமைப்படுத்தி அதை வந்து ஒரு 3 அடி ஆழம் குழி தோண்டி அதுக்குள்ளே புதைச்சிருவாங்க. அப்புறம் வந்து கொட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அப்படி இந்த இறால் வந்து ஏதாவது ஒன்றுக்கு வருமா, இல்லை தொடர்ந்து பல இறாலுக்கு இது மாதிரி ஏற்படுமா, அதை எப்படி தனிமைப்படுத்துறது, அதை எப்படி வந்து நம்ம பராமரிப்பு செய்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: இதை வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் தடுக்கிறன்றதை விட வரக்கு முன்னாடியே தடுக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடி நீங்கள் எங்கே இறால் பண்ண யார் வச்சுருந்தாலும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ஸ்க்ரீனிங் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இறால் குஞ்சுகளை வாங்கினோன்னே பக்கத்தில் இருக்கிற லேபுக்கு போய், ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி லேபோ இல்லை NABL அக்ரிடேட்டட் லேப்லேயும் நீங்கள் போய் இறாலுக்கான மொத்த வைரஸ் பாக்டீரியா ஸ்க்ரீனிங் வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதுலேருந்து முழுசாக தடுத்துடலாம். இப்படி தடுத்தாலுமே ஒரு பக்கத்து இறால் பண்ணையிலேருந்து உங்கள் பண்ணைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து தடுக்கிறது வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பயோ செக்யூரிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு இறால் பாண்டில் யூஸ் பண்ணுற யூட்டன்சில்ஸோ நெட்டோ நீங்கள் இன்னொரு இறால் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தனிமைப்படுத்துதல்ன்றது ஒரு மிகச்சிறந்த வழி. இதை பண்ணுறது மூலயமா மீதி இறால்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். தனிமைப்படுத்துறது மூலயமா நம்ம ஒரு 50% இறால்களை காப்பாற்றிடலாம்.
1: பாதுகாப்பு முறை ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் வெள்ளைத்தசைனோ ஒரு இறாலுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த ஒரு இறாலுக்கு மட்டும் இருக்குமா, இல்லை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறால்களுக்கும் அது பரவி இருக்குமா, இல்லை அது எப்படி நம்ம இனம் கண்டு அதை தனிமைப்படுத்துறது?
0: சார், ஆரம்பத்தில் ஓரிரு இறால்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதோட பரவல்னு பார்த்தோம்னா சட்டுன்னு பரவிடும். ஒரு 2 நாள்லேயே அந்த குளம் முழுக்க எல்லா இறால்களுக்குமே பரவி,
1: முதல் நாளே பார்த்து அவங்கள மட்டும் தனியாக எடுத்துரும்.
0: தனிமைப்படுத்திட்டோம்னாலே நம்ம ஒரு 50-60% இறால்களை காப்பாற்றிடலாம்.
1: பாதுகாக்கிறதுக்கான வழி இருக்கு. சரிங்க, இப்போ வந்துருச்சு அப்படின்னா அந்த இறாலை தனிமைப்படுத்தி நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பறவை காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது குழி தோண்டி புதைக்கணுமா, இல்லை எப்படி பண்ணணுன்றத சொல்லுங்க.
0: சார், தனிமைப்படுத்தி வச்சாலுமே அது வந்து மோஸ்ட்லி வந்து அது இறந்து தான் போயிடும். தனிமைப்படுத்தி அதை நம்ம லேபுக்கு சென்ட் பண்ணலாம், சாம்பிளிங்க்கு சென்ட் பண்ணலாம், வேற என்னென்ன காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வச்சுக்கலாம். நீங்க மிச்ச இறால்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரி கொடுத்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப முக்கியம். தண்ணி மூலியமா தான் பரவுது. அதனால நம்ம வந்து வாட்டரை வந்து ஒரு 80-90% எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இறால்களை தனிமைப்படுத்திட்டு
1: தனியா எடுத்துடணும், பம்ப் பண்ணி வெளியில
0: வெள்ளைத்தசை நோய்
1: வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், அவங்களை தனிமைப்படுத்தி அதை கொண்டு போய் அப்புறப்படுத்துகிறோம், இல்லைனா வந்து ஒரு லேபில் கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறோம், இங்கே இருக்கிற தண்ணியை வந்து வெளியில் எடுத்துடுறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அதே மாதிரி இருக்கக்கூடிய இறால் குளங்களில் வேறு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுங்க?
0: இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனிமைப்படுத்திட்டோம், அதுக்கப்புறம் அந்த இறாலில் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுச்சு ஒரு குளம். அப்போ நீங்கள் அந்த குளத்தோட தண்ணி வெளியேற்றுறப்ப அந்த தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற இறால் பண்ணிக்கு போகலாம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த பாண்டை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு குளோரினேஷன் பண்ணிட்டோன்னா இந்த பாக்டீரியா வந்து நம்ம அழிச்சிடலாம்.
1: எவ்வளவு சுத்து வட்டாரத்துல அது மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு அளவு, ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும்
0: பாண்ட் ஃபுல்லுமே நீங்க ப்ராப்பரா ப்ளீச் பண்ணிடணும் சார். குளோரினேஷன் பாண்ட் எல்லாத்தையுமே தனிமைப்படுத்திடணும், தனிமைப்படுத்தி ப்ளீச் பண்ணிடணும்.
1: இந்த வெள்ளை தசை நோய் அப்படின்றது அண்மையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு சொன்னீங்க. இதனுடைய ஆரிஜின், இது எங்கேருந்து கிளம்பிச்சு, இது எங்கேருந்து பரவி இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஏதாவது இருக்குங்களா?
0: சார், இது வந்து அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட நோயின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குது, ஆனா மக்கள் வந்து இது ஒரு தனிப்பட்ட நோயா பார்க்காம இது வந்து ஒரு சிம்டமா பார்த்தாங்க. சிம்டமானா இப்போ வந்து வெண்புள்ளி நோய் வருது இல்லையா, அதோட ஒரு சிம்டமா பார்த்தாங்க. அல்லது EHP நோய் இருக்கு இல்லையா, அந்த இறால்களோட வளர்ச்சி குன்றிடும், அதோட ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு சிண்ட்ரோமா பார்த்தாங்க, ஒரு சிம்டமா பார்த்தாங்க.
1: அதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு
0: இருக்கோம். இதோட சிம்டம் தான் இதுன்னு பார்த்தாங்க. மத்தபடி இது ஒரு தனிப்பட்ட நோயின் வர காலங்கள்ல தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான நோய் காரணிகள் வந்து பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம்ன்ற கண்டுபிடிச்சாங்க. இப்போ சமீப காலத்துல அந்த போட்டோ பாக்டீரியம் ஜூனோட்டிக் பேத்தோஜன் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆனா பொதுவா இந்த இறால்ல வந்து வெண்புள்ளி நோய் அப்படின்றது பரவலா வரக்கூடிய ஒரு நோய் இல்லையா?
0: ஆமா சார், அதாவது இது வந்து தனியாவும் வரலாம், வெண்புள்ளி நோயோட சேர்ந்தும் வரலாம். அப்ப வந்து நம்ம வெண்புள்ளி நோய்க்கான சிகிச்சை மட்டும் எடுக்காம இதுவும் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாலே பாதி இழப்பீட வந்து நம்ம சரி பண்ணிடலாம்.
1: கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வந்து தீர்வுன்னு ஒன்னும் கிடையாது. நீங்க தண்ணியை மாத்தணும்,
0: தண்ணியை மாத்தணும், அடுத்த கிராப்புக்கு நீங்க உங்களோட பாண்டை பாதுகாத்துக்கலாம்.
1: ரொம்ப மகிழ்ச்சியமா நீங்க நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இந்த வெள்ளை தசை நோய் பத்தி உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேச

0: மட்டும் குறித்து கொள்ளுங்கள். நேர்களே, ஆர் பிரதீக்ஷா அவங்களுடைய கைபேசி எண் 75 98 19 67 44. மீண்டும் ஒரு முறை, ஆர் பிரதீக்ஷா அவங்களுடைய கைபேசி எண் 75 98 19 67 44. நன்றிங்க.
1: நன்றி.
2: இறால் வளர்க்கும் பண்ணையாளர்கள் குளத்தோட நீர் தரத்தை அப்பப்ப சரி பார்த்துக்கணும். ஆக்சிஜன் அளவு, கார அமிலத்தன்மை, இதை எல்லாத்தையுமே தொடர்ந்து பரிசோதிச்சு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா நோய் பாதிச்சிருக்கா அப்படிங்கறத நாம உடனடியா தெரிஞ்சு இழப்புகளை தவிர்த்துக்கலாம். அடுத்து, இறால்களுக்கு நச்சில்லாத தரமான தீவனங்களை கொடுக்கறதோட கல்லீரல் செரிமானத்தை மேம்படுத்துற விட்டமின் மூலிகை தயாரிப்புகளை சேர்த்து நாம வழங்கலாம். பொதுவா நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக குளங்கள்ல இறால்களை அதிகப்படியா வளர்க்கறத நாம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாலே நிச்சயமா நோய் தாக்கத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, எப்படி விவசாயி தினமும் பயிரை போய் பார்க்கணும், அதுகிட்ட பேசணும் அப்படின்னு நாம சொல்றோமோ, அதே போல இறால் வளர்க்கிறவங்களும் தினமும் குளத்துல இருக்கிற இறாலை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இறால்ல ஏதாவது நோய் தாக்கி இருக்கா அப்படிங்கறத நம்மளால கண்டறிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாம செய்யும் போது இந்த வெள்ளை தசை நோயிலிருந்து இறால்களை நாம பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மீன்வள நோய்கள் சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரதீக்ஷா அவங்க. நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்தி செய்யக்கூடிய அசில் இன சேவல்கள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. தேவைப்படுவோர் 81 225 36 826 தொலைபேசி எண் மீண்டும் 81 225 36 826 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் கிராமிய பாடல்களை ரத்தினாம்பாள் குழுவினர் வழங்க கேட்கலாம்.
1: ஏதன்ன

அகத்திணை இலக்கியத்தில் தோழி என்ற மாந்தர் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். படையாக மணந்து இல்லறம் நடத்த வேண்டும் என்பதே அகத்திணையின் நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வருபவளே தோழி. இதனால் கற்பொழுக்கத்தை காட்டிலும் கள ஒழுக்கத்தில் தோழி இன்றியமையாதவள்.

0: தலைவனின் வேண்டுகோளை தலைவியிடம் தோழி சொல்ல, அதை சிறிதும் பொருட்படுத்தாத தலைவியிடம் தலைவனை ஏற்க வேண்டும் என தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல சொல்கிறாள் என்கிறது குறிஞ்சி பாடல் ஒன்று.
1: உன்ன மறக்க

தலைவியை சிந்திக்க செய்ய தோழியின் அறிவார்ந்த சிந்தனையும் அறிவுரையும் தலைமக்களின் பண்புகளும் அறநெறிகளும் படிக்க படிக்க புலனாகும். அகத்திணையில் தோழியின் முயற்சிகள் கவிநிற சித்தரிக்கப்படுகின்றன.

பாட்டு நடக்கிறையா பக்கத்திலே ரோட்டு மேலே.

கண்டாங்கி போடவ கறி கற்பு மையி கண்ணு கறி, கண்டாங்கி போடவ கறி கற்பு மையி கண்ணு கறி, வாழ தண்டு உடம்பு கறி இவ வக்கனையா பேச்சு கறி, வாழ தண்டு உடம்பு

தலையில பேசுகிறாலும் நம்ம சந்திச்சுத்தான் பேசுகிறமே. உருசனை ஏசுமின்னு ஒரு தாடி கொடி வாங்கி வாங்க. மல்லியப்பு தோட்டத்திலே என்னை மன்னிப்பு கேட்ட மச்சான்.

0: அனைத்து நற்பண்புகளையும் ஒருங்கே பெற்று மெளிரும் குறிஞ்சி தலைவனையும் தோழியின் கடமையையும் கபிலர் பெருமான் எடுத்து கூறுவதை படித்து தெரிந்து கொள்ளலாம். கலித்தொகையில் வரும் உரையாடல்களின் அறிவு நுட்பங்களும் ஏனை அருமைகளும் அறிந்து இன்புறவல்ல தமிழறிஞர்களுக்கு இவ்வுண்மை புலப்படும்.
1: தஞ்சாவூர்

பாட்டு கிடைக்கும் பாட்டிக்கெல்லாம் பக்குவமா கும்மி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் கை சிலம்பாட்டம். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொன் கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேய்க்கும் எடையருக்கும் ஆடி ஓடும் சிறுவருக்கும் அற்புதமா பாட்டு வரும். அழுது வாழும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பு இருக்கும். பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் பரவசம் கூடும். பாருக்கெல்லாம் சோறு போடும் பாமர பாடும் பாட்டை கேட்டால் எல்லாருக்கும் பரவசம் கூடும். தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளங்கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொன் கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். தஞ்சாவூர் உரிமை மேளம்

ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்கள். வழங்கியோர் ரத்தினாம்பாள் குழுவினர்.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு நேயர்கள் விளையாட அழைக்கலாம். 2 4 6 102 1 2 4 102 1 அப்படிங்கிற இது எங்கள்ல

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படின்னு சொன்னதுமே பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம் தான் நமக்கு தான் நினைவுக்கு வரும். ஆனா இந்தியா முழுவதும் பெருசா வெடிச்ச போராட்டத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை அலறவிட்ட ஒரு பேர் தான் பிர்சா முண்டா. யார் இவரு? இப்ப இருக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில இருந்து வந்த பழங்குடியின போராளி தான் இவரு. இன்னைக்கு கூட பாராளுமன்றத்தில் இருக்க ஒரே பழங்குடியின ஆளுமையோட ஓவியம் அப்படின்னா அது பிர்சா முண்டாவுடையதுதான்.

11:15 கேட்டு நின்றிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். ஜார்கண்ட்ல நடந்த சர்தார்களுடைய கலவரத்துல ஆங்கிலேயர்கள் பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆள்றதை பார்த்த பிர்சா முண்டா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினாரு. ஆங்கிலேயர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு உள்ளூர் ஜமீன்தார்களே உடந்தையா இருந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதிவாசி மக்களோட நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்காக உள்குலான் அப்படிங்கிற போராட்டத்தை அவர் தொடங்கினாரு. கொரில்லா முறையில போர் செஞ்சு நிறைய பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரிகளை பிர்சா முண்டா கொலை செஞ்சாரு. மூன்று மணி 16 நிமிடத்திற்கு கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது இசை தூரல்.

போராட்டங்களையும் ஆங்கிலேய அரசாங்கம் ரொம்பவே கொடூரமா எதிர்கொள்ளுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 1900 தும்பாரி மலையில தங்கியிருந்த பிர்சாவோட ஆதரவாளர்கள் மீது அரசு துப்பாக்கிச்சூடு நடத்துச்சு. அது நடந்த கொஞ்ச நாள்லயே ஜாம்கோபாய் காட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த பிர்சா முண்டாவை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செஞ்சுச்சு.

3:22 இணைந்திருக்கின்றோம் இசைத்தூரலில். ஏகப்பட்ட பழங்குடியின மக்களை தன்னுடைய போராட்டத்தில் இணைச்சுக்கிட்ட பிர்சா முண்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மட்டுமல்ல, தங்களோட இனக்குழுவில் இருந்த மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் போராட்டம் தொடங்கினார். நிலத்தின் மீதான உரிமைக்காக போராடின பிர்சா முண்டாவை பூமியின் தந்தை அப்படின்னு பழங்குடியின மக்கள் அழைச்சாங்க. இவருடைய எல்லா

திருச்சி தீரநகர்லேருந்து சண்முகம் அப்படிங்கிறவங்க இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலி நிலையத்தில் நாடகப் போட்டி அறிவித்துள்ளதாக எனது நண்பர் என்னிடம் கூறினார். அவர் சரியான தகவல்கள் எதுவும் என்னிடம் கூறவில்லை. நாடகப் போட்டிக்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி, நாடகத்தின் நேரம் ஒரு மணி நேரமா, இரண்டு மணி நேரமா, மூன்று மணி நேரமா, நாடகம் சமூகம் சார்ந்து இருக்க வேண்டுமா, சரித்திரம் சார்ந்து இருக்க வேண்டுமா, எத்தனை பக்கங்கள் கையில் எழுதி அனுப்ப வேண்டுமா, இப்படி பல விஷயங்கள் எனக்கு எதுவுமே சரியாக தெரியல. இதை பார்த்தோன்னே எனக்கு பதில் கடிதம் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கடிதத்தை எழுதியிருக்காங்க. நிச்சயமாக இப்போ நாங்கள் சொல்ல போகிறத பதில் கடிதமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்முடைய நேயர்களுக்கே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிடம் வானொலி நாடகமாக தான் இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த நாடகத்தை 15 நிமிடத்துக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி எழுதணும். எது எது சார்ந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இந்த களங்களில் உங்களுடைய சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்கள், அதாவது A4 ஷீட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த A4 அந்த பேப்பரில் 8 பக்கத்துக்கு மிகாமல் நீங்கள் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்பணுமா அப்படின்னு சொன்னோன்னே எழுதிய கையில் அனுப்பணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க சரிங்களா. அந்த A4 தாளில் 8 தாள்களுக்கு மிகாமல் தட்டச்சு செஞ்சு அனுப்புறதுக்கான முகவரி வந்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு தான் தபால் மூலமாக நீங்கள் அனுப்பணும். நாடகம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி கேட்டிருக்கீங்க. இந்த மாதம் 30, அதாவது ஜூன் மாதம் 30 தேதி தான் நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய நாடகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சுன்னா அது பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பவும் படும், உங்களுக்குரிய சன்மானமும் வழங்கப்படும்.

மின்னஞ்சல் வழியா அனுப்பியிருக்காங்க. குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நேற்றைய நிகழ்ச்சிக்காக வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில 91 வயது நேயர் முத்துநாராயணன் ஐயா அவர்களை அழகாக நேர்காணல் செய்த ஆர்வி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான பல தகவல்களை ஐயா நம்மிடையே பகிர்ந்தார். சில நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பும் கொடுத்தார். இந்த வயதிலும் நல்ல நினைவாற்றலோடு தெளிவாக பேசியது அருமை. இன்னும் சமூக சேவை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன முத்துநாராயணன் ஐயா அவர்களுக்கு கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிக்காகவும் குமரநகிலிருந்து லக்ஷ்மி என் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. வணக்கம். இன்று வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில திருச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி திரு கிறிஸ்டோபர் அவங்க நம்ம ஆர்வி ஐயா அவங்க நேர்காணல் கண்டது சிறப்பு. வரும் சனிக்கிழமை என்று லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் நடைபெற இருப்பதையொட்டி நமது பண்பலை வழியாக நேயர்களை சந்தித்து அது பற்றிய விளக்கங்களை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. குடும்ப வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், காசோலை வழக்குகள், பாகப்பிரிவினை வழக்குகள் போன்றவற்றை மக்கள் நீதிமன்றம் வழியாக நீதிபதி முன்னிலையில் குறிப்பிட்ட தீர்வை எட்ட முடியும் என்ற தகவல்கள் சிறப்பு. நேயர்களின் சந்தேகங்களுக்கு அழகாக பதில் பெற்று தந்த நமது ஆர்வி ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பற்றின கூடுதல் தகவலும் கூட நம்ம கிட்ட இருக்குங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் உங்களுடைய தலைமையில் வர 13 அதாவது சனிக்கிழமை காலையில 10 மாலை 5:45 வரைக்கும் நடைபெற இருக்க தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலையும் மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் இந்த தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெற இருக்கு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கைபேசி எண்ணும் கூட கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கலாம். 98-652-80-753 என் மறுமுறை நினைவுக்காக 98-652-80-753 லோக் அதாலத் சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து

0: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் இதை இசை துறை நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: பிர்சா முண்டாவுடைய கைதுக்கு பிறகு ஏகப்பட்ட சித்திரவதைகளை அவர் அனுபவிச்சாரு. 1900 June 9 இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றாரு. 25 கூட ஆகாத அந்த இளைஞன் தன்னோட இனத்தோட விடுதலைக்காக போராட்டத்துக்கு வந்தாரு. பிர்சா முண்டாவோட தலைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் 500 ரூபாய் சன்மானம் விரிச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல 500 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா அவர் இருந்திருப்பாருல. சுதந்திரத்துக்காக போராடின இந்த தலைவனுக்கு ஆங்கிலேய அரசாங்கம் சிறையில சூரிய ஒளியை அனுபவிக்க மட்டும் 1 மணி நேரம் அனுமதி கொடுத்துச்சு. வழிகளை தன்னுடைய வாழ்க்கையாக்கிய தர்தியாபான தன்னுடைய நண்பர்களால் அழைக்கப்பட்ட பிர்சா முண்டாவின் நினைவு தினம் இன்னைக்கு June 9. இணைந்திருக்கின்றோம் இது இசைத்தூரல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.
3: மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: செஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: நனைந்து கொண்டிருக்கின்றோம் இசைத்தூரலில் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. கூகூர்லேருந்து புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கடந்த மாதம் 31 அன்று மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பாடலாக வந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திலிருந்து திருச்சி லோகநாதன் பாடிய ஆசையே அலைமேலே நாமெல்லாம் அதன் மேலே என்ற பாடல் ஒளிபரப்பாக கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் இந்த பாடல் எங்கள் காதில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு நேயர்களுக்கும் ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் அறிவிப்பாளருக்கும் எங்களது பாராட்டுகள் அப்படின்னு பாராட்டு மழையா இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் யாருக்கிட்ட வந்திருக்குன்னா தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானை கோவிலில் அனுப்பியிருக்காங்க. வணக்கம், நேற்று காலை என்னைத்தானம் நிலவை கேட்க நிகழ்ச்சியில் உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாத்தல் அவசியம் பற்றி தில்லைவனம் அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் முத்துமாரி அவர்கள் குழந்தைகளுக்கான உணவுகள் பற்றி கூறிய தகவல்களும் தொடர்ந்து ஒழித்த பாடலும் அருமை. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில கடல்சால் உயிரினங்கள் பற்றிய நேர்காணல் அருமையாக இருந்தது. உழவர் உலகம் நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகளிலிருந்து இயற்கை மண்புழு உரம் மற்றும் மீனமிலம் தயாரித்தல் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில நேயராக 91 வயது நிரம்பிய பெரியவர் வழக்கறிஞர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலிக்கும் தனக்கும் இடையான அனுபவங்களை கூறியதை கேட்டு மகிழ்ந்தோம். இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வழங்கிய பண்புகளுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றி நீங்களும் கடிதமும் மின்னஞ்சலும் அனுப்பலாம். கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குநர் அகில இந்திய வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி 1. இல்லை, நாங்கள் மின்னஞ்சல் அனுப்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர் திருச்சி @gmail.com இதுதான் மின்னஞ்சலுக்கான முகவரி.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிமிடத்திற்கு கேட்டிணைந்திருக்கின்றோம் இசைத்துறல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. முதியவர்கள் பெண்கள் நிறைய பேர் ரேஷன் கடைகளுக்கு போகும்போதும் சரி, பயணம் செய்யும் போதும் அதிக இடைய தூக்க முடியாம ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழி தான் வந்திருக்கு. கேரி மேன் அப்படின்னு ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம கொண்டு போற இடைய சுமக்கிறதுக்காகவும் நமக்காக வரிசையில நிக்கிறதுக்கும் இந்த கேரி மேன்களை நம்ம பயன்படுத்திக்கலாமா? ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சமா 149 ரூபா வரைக்கும் கட்டணத்தை வசூலிக்கிறாங்களாம். டெல்லியில மட்டுமே அறிமுகமாயிருந்தேன்

0: நேர்தான் வண்ணக்குழுங்கள் நிகழ்ச்சியில காத்திருக்கு தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழோடு விளையாட அழைக்கலாம் நேயர்கள் 246 121 240 121 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில், அவரது கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசப்பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் மாநாடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் இன்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்காவின் வேளாண் அமைச்சர்கள் உட்பட 21 நாடுகளைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படை மேற்கொள்ளும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிலப்புல எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பை உறுதி செய்ய மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பத்திரப்பதிவிற்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், பதிவு தொடர்பாக எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் களையவும் அறிவுறுத்தினார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் பிடெக் பொறியியல் பிரிவு மாணாக்கருக்கு நடப்பு கல்வியாண்டில் கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி, நிலைத்தன்மை, சமூக பொறியியல், திட்டம், விநியோக சங்கிலி மேலாண்மை, சட்டம், பொருளாதாரம் சார்ந்த சிறப்பு பாடப்பிரிவுகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் கணினி பாடப்பிரிவு பயிலாத மாணாக்கரும் பயன்பெறும் வகையில் இந்த சிறப்பு பாடப்பிரிவு திட்டம்

மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தம்பூலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 278 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் 22 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினே கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: எல்லாருக்கும் சில் சில் கூல் கூல் ஈவினிங் அன்பீதம் இருக்கக்கூடிய உங்களோட இந்த நாள் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்களோட இது வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி விளையாட போறோம், எப்படி விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு குறிப்பு கொடுப்போம். அந்த குறிப்பை வச்சு நீங்க அந்த பொருளை கண்டுபிடிச்சிடணும். அந்த பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருளாவே மாறி நீங்க பேசணும்.
1: எப்படிங்க அது? இதை சொல்லும் போது மட்டும் சிவாசிவோட வருது உங்களுக்கு. நடிகர் திலகம்னா சும்மாவா அந்த மாதிரி?
0: அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து எழுதெல்லாம் பயன்படும்
1: வச்சுக்கோங்களேன்,
0: வெள்ளை கலர்ல இருக்கும். அது என்ன பொருள்? எழுதெல்லாம் பயன்படும், வெள்ளை கலர்ல இருக்கும்.
1: காகிதம்ங்க.
0: எப்படி எளிமையா குறிப்பு கொடுத்தா பாத்தீங்களா?
1: இந்த மாதிரிதாங்க எளிமையா எனக்கே புரியுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஈஸியாவே புரிஞ்சிடும் இல்லையா? இப்ப காகிதமா மாறி நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நேர்கள் என்ன பேசுவாங்க? அந்த பிள்ளையே ஒழுங்கா பேசல, நான் அம்மா பேசணும் அப்பெல்லாம் சொல்லிடுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் விளையாட்டா இல்லாம நீங்க வந்து பேசும்போது அது முழுக்க முழுக்க அந்த பொருளா மாறி தமிழ்ல பேசணும்.
0: ஆமா, ஆங்கில வார்த்தைகள் கலப்பு இருக்க கூடாது என்பதே விதிமுறை. ஆகவே மக்களே,
1: சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முனை முன்னிணை பெண்ணோட
0: 246-102-1 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்க அழைத்து பேசலாம் வண்ண கோலங்கள்ல.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc Honors Agriculture 4 years, BSc Honors Horticulture 4 years. சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கோலங்கள்ல தமிழோடு விளையாடு குறிப்பு சொல்லுவோம், பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் பொருளாவே மாறுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாங்க, இப்ப யார் வந்திருக்கிறாங்க முதல்ல விளையாடுறதுக்கு அப்படின்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், சமயபுரம் சர்வேஸ்வரிங்கா.
1: சர்வேஸ்வரி அக்காவா இல்ல நீங்க என்ன அக்கான்னு சொல்றீங்களா? இது வந்து வாசனையா இருக்கும், பல வண்ணங்கள்ல இருக்கும்.
2: அப்படிலாம்
1: என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நான் கேட்டு சொல்லிடணும்.

0: ரோஜா பூவா?
1: இல்ல ஏதோ ஒண்ணு. நீங்க அத நீங்க வந்து இதுதான் அப்படினு சொல்லிருங்க, நான் சரியா தவறான்னு சொல்லிடுவேன். பல வண்ணங்கள்ல இருக்கும், வாசனையா இருக்கும், நிறைய பயன்பாட்டுல தினமும் நம்ம வீட்ல இருக்கும்,
0: வாசனையா இருக்கும். அப்படி மலர்கள் தான் எனக்கு என்ன எல்லாமே பல வண்ணத்துல மலர் தான் வாசனையா இருக்கும்.
2: வந்து சர்வேஸ்வரி தங்கச்சி வந்து அப்படிதானே,
1: என்னுடைய தங்கச்சி அவங்க சொன்னது மலர்
2: மலர்கள்னு முடிச்சிட்டாங்க. சரியா தப்பா சொல்லுங்க.
1: சரிதான்,
2: சரிதானா?
1: ஆமா.
2: இப்ப நீங்க மலரா மாறி பேச போறீங்க
0: தமிழ்ல. மல்லிகை.
2: ம்,
0: நான் மல்லிகை. அதாவது எல்லா மணப்பெண்கள் தலையில் அலங்காரமாக, ஒய்யாரமாக, சிங்காரமாக தலையில் சூடிக்கொண்டு அழகாக பட்டுவழி வீசுவேன். அப்புறம் கோயிலில் என்னை மாலையாக தொடுத்து, ரோஜா மாலையாக தொடுத்து என்னை சாமிக்கு அலங்காரம்.
2: அவங்க வந்து வானத்தை போல படத்தை மாதிரிங்க, நாங்க வந்து ரோஜா பூவில் மல்லிகை வந்து சேர்ந்தோம் அந்த மாதிரி.
1: சர்வேஸ்வரி
0: சொல்லுங்கக்கா.
1: இல்ல நீங்க மல்லிகைன்னு சொல்லி திட்டின்னு ரோசா பூவா மாறிட்டீங்களேன்னு கேட்டேன்.
0: அதாவது பழவண்ணம் சொல்லும் போது ஒரு பூக்கு சொல்லலாம் இல்லையா? அப்படி
2: நீங்க நான் மல்லிகைன்னு தானே சொன்னீங்க.
1: நான் மல்லிகைன்னு தானே சொன்னீங்க. திட்டின்னு அந்த குடும்பத்துல ரோசாவுக்கு தாவிட்டீங்க.
2: நாங்க மல்லிகையா தாங்க இருந்தோம், மல்லிகை தோட்டத்துல ஒரு ரோசா பூ சேர்ந்துருச்சுங்க. சரி விடுங்க,
1: பரவாயில்ல. வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி. நிகழ்ச்சியோட தொடக்க நேரா வந்தாலும் கூட ரொம்பவே அட்டகாசமா நம்ம வந்து அவங்க கிட்ட பேசின எல்லா வார்த்தைகளையுமே கூட அவங்களுடைய ஒரு சுமூகமா எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் தங்கச்சிக்கு.
2: அதாவது வந்து கத்துல பாத்தீங்களா, மலர்கள்னு சொல்லிட்டாங்க. ஒரு மலரை சொல்லியிருந்தா ஒரு மலரோட பேசியிருக்கலாம், ஆனா மலர்கள்னு சொன்னதுனால பல மலர்களை எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். தொடுக்கதான் முயற்சி செஞ்சாங்க, ஆனா மல்லிகைன்னு தனக்கு தானே பேரும் வேற வச்சுக்கிட்டதுனால அடுத்த
1: பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே மல்லி அப்படின்னு யாராவது பேர் வைக்கலாம். நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க விளையாட அழைக்கலாம் 246 102 1 240 102 1 இணைப்புல காத்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன், லோகேஸ்வரி அனைவருக்கும் இதுவரைக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி சந்தனீர் புறத்தில இருந்து சையதி பிராக்.
2: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம்
2: ஐயா. நீங்க விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன்.
2: ஓகே, நான் உங்களுக்கான குறிப்பு சொல்லிரட்டுமா? ஒரு 5 நிமிஷமாவது என்னை விட்டுட்டு இருங்களேன் அப்படின்னு ஒரு பொருள் கதறுது வாயை விட்டு. அப்படின்னா அது என்ன பொருளா இருக்கும்? மொபைலுக்கு தமிழ்ல
3: விளையாடு. அனைவரிடம் பகிர்ந்து கொள்வேன். மற்றும் என்னிடம் பலவிதமான எல்லாமே உண்டு. அதாவது
1: பலவிதமான செயலிகள் உண்டு உங்ககிட்ட. அப்படியா?
3: பலவிதமான செயலிகள் உண்டு. அனைவருக்கும் உபயோகத்தில் நான் வந்து பயன்பெறும் வகையில் நான் பலன் தருவேன். என்னை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் அளிப்பேன், உதவியாக
1: இருப்பேன். கைபேசியா மாதிரி ரொம்ப அழகா தமிழ்ல உரையாடினாங்க நம்ம கூட. இதே மாதிரிதான் நேயர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நம்ம சொன்னோடனே குறிப்பு வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்சதுல இருந்து எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. கேட்டு இணைந்திருக்கின்றோம். இது
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு.
4: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கி கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா

0: சரி சரி.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பொருளாவே
1: மாற அந்த மாதிரி ஒரே கூத்தா இருக்குது இன்னைக்கு. யார் இணைப்புல வந்திருக்கிறாங்க இப்போ அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: திருப்பூரி மாவட்டம் கீரவந்து கனவு பேசுறேன் மேடம்.
0: கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? மேடம் ஆச்சு பேசி.
0: ரொம்ப நாள் ஆச்சு பேசி இல்லையா?
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்கு?
0: என்ன கொடுக்கலாம்னா, நான் ஒரு தகவல் சாதன தொடர்புடைய பொருள்
2: தான்.
0: எப்படிங்க அப்படி?
1: ஆமா, அவங்க
0: குறிப்பிடலையே. தபால் இவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. பதில மிகச்சரியான பதில் தான். சரி, நீங்க வந்து தபால் தபாலா மாறி பேசுங்க.
1: தபாலா
2: மாறணும்.
1: சரி, கடிதமா மாறுறீங்க. சொல்லுங்க. கடிதம்
2: மாறி மற்றவர்களுக்கு கொண்டு செல்வேன்.
1: என்ன கொண்டு போவீங்க?
2: கடிதம்.
1: கடிதம்
0: இல்ல, கடிதமே நீங்க தான்.
1: எப்படி கடிதமா நீங்க கொண்டு போவீங்க? நீங்களே கடிதம் தான். இப்ப கடிதமா நீங்க பேச போறீங்க. ஒரு கடிதம் பேசினா என்னெல்லாம் பேசுமோ அப்படி பேசணும்.
0: நான் மஞ்சள் நிறத்தில் இருப்பேன். அப்படி சொல்லலாம்.
1: ஊதா கலர்லயும் இருப்பேன், ஊதா நிறத்திலும் இருப்பேன். என்ன மாதிரி?
0: சற்று பெரியதாக ஊதா நிறத்திலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம்.
1: அது மாதிரி ஏதாவது கடிதமா மாறி சொல்லுங்க. மாறு வேட போட்டியா நினைச்சுக்கோங்க.
0: நான்கைந்து வார்த்தைகள் அதாவது நீங்க சொல்லணும், வாக்கியமாக சொல்லணும்.
1: விளையாண்டுருப்போம் அதேதான். இப்ப யார் இணைப்புக்கு வராங்க பாக்கலாம். வணக்கம்.
3: தமிழ் மொழியின் தலை செம்புத்தொழியாகிய சிறகமே அன்பு சிநேகிதி அபிராமி அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை
0: வணக்கம் சொல்வது யார்?
3: தஞ்சாவூர் அபிரகாம் பல்கலைக்கழகம் பத்மாவதி. எவ்வளவு நாளாச்சு உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசி. ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி பத்மாவதி.
1: சரி பத்மாவதி அம்மா, நீங்க கடிதமா மாறி பேசுங்க. அடுத்து உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கறோம்.
3: சரி.
1: முன்பொரு
3: காலத்தில் என்னைதான் தன் மன உணர்வுகளை சந்தோஷங்கள் மகிழ்ச்சி துக்கம் அனைத்தையும் பகிர்ந்துள்ள என்னை தான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நான் என்னை கொண்டு வரும் அந்த அஞ்சல் நூலியர் எப்போது வருவார் என்று விளைவித்து காப்போரும் உண்டு. இன்று அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டது.
1: ஆனா பாருங்க, இன்னமும் எங்களுக்கு கடிதங்கள் வந்துகிட்டேதான் இருக்கு இல்லையா? கடிதம் வந்து இன்னும் குறையலங்க. தனி சொந்தங்களுக்கு வரமாட்டேங்குது. சரி, இனிமே நம்ம ஆரம்பிப்போம் புதுசா. என்ன சொல்றீங்க?
3: கண்டிப்பா
1: இனிமே ஏதாவது ஒரு தீபாவளி பண்டிகை
3: எழுதவே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இனிமே பண்டிகைக்கு என்ன பண்றோம்னா, யாரும் வாட்ஸ்அப்ல போஸ்டர் அனுப்புறது இல்ல, எல்லாரும் அஞ்சல் வாங்கி நம்ம எல்லாரும் அனுப்புறோம்.
0: கடிதம்
1: புதுசா கடிதம்.
0: அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல,
3: பொங்கல் வாழ்த்து அந்த வாழ்த்து அட்டையா வாங்கிதான் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். போன்ல எல்லாம் அனுப்புறது எல்லாம் கிடையாது.
0: வாழ்த்து அட்டை இன்னமும் வந்து பயன்படுத்துறீங்கன்றது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு பத்மாவதி.
3: கண்டிப்பா.
0: நன்றி, மிக அழகா கடிதமா மாறி பேசுனீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
1: வேற குறிப்பு குடுக்கலாமா இல்ல பத்மாவதி அம்மாவுக்கு பாராட்டு மட்டும் தெரிவிக்கலாமா? குடுக்கலாமா? சரி, சம்பளம் வந்த முதல் வாரம் நான் தான் ராஜா, அடுத்த வாரம் நான் தான் ஏழை. நீங்க பேசுறதும் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் வந்து
0: சிக்கல் இருக்கு நீங்க நிக்கிற இடத்துல.
1: சம்பளம் வந்த முதல் நாள் நான் தான் ராஜா, அடுத்த வாரம் நான் தான் ஏழை.

ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சம்பளம் வந்த முதல் நாள்
1: நான் தான் ராஜானா, யாரும் ராஜா மாதிரி இருப்போம்.
0: இல்ல நம்ம எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் இருப்போம்.
1: ஆனா அந்த பணத்தை எங்க வச்சிருப்போம்? போக போக இழைச்சுக்கிட்டே போவாங்க. மாசம் முதல் நாள்
0: பர்ஸ்ல வச்சிருப்போம்.
1: பர்ஸ்,
0: பர்ஸுக்கு என்ன தமிழ் சொல்லு? கை பைய சரி வராது.
1: வேற என்ன சொல்லலாம்?
0: வேற தமிழ் சொல் சரியாக சொல்ல தெரியல, நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன்.
2: அது கைப்பைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா கைப்பைங்கிறது வந்து நம்ம ஹேண்ட்பேக் அப்படிங்கறதையுமே கூட கைப்பைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சுருக்கு பைன்னு சொல்லிட முடியாது.
1: சரி, அதுல என்ன வச்சிருப்போம் அதை வச்சு நம்ம அத பேரு அடையாளப்படுத்தலாம்.
0: அதுல வந்து பர்சல்
1: என்ன வைப்போம்?
0: புகைப்படம்.
1: நம்ம முக்கியமா என்ன
2: முக்கியமா என்ன வைப்போம்? அதுல
0: ஊதியம்
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது பத்மாவதி அம்மா வந்து தனக்கு கொடுத்த வாய்ப்பு மட்டும் இல்ல, இன்னொரு வாய்ப்பையும் சேர்த்து வந்து ரொம்ப அழகாக
2: பயன்படுத்தி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நேயர்கள் வந்து நாங்க சொல்ற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதாங்க, எந்த பொருளை நீங்க கண்டுபிடிக்கிறோம் அந்த பொருளா மாறி ஒரு 4-5 வாக்கியங்களாவது பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறோம். அது அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் இல்ல, ரொம்ப சாதாரணமா கூட அந்த வாக்கியத்தை நீங்க பேசிட்டு போயிடலாம்.
1: சாதாரணமா பேசுங்க, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் மெனக்கெட்டு முக்கியமா வந்து ரொம்ப தமிழ் படுத்தி பேசணும்ன்றதுல, இயல்பான தமிழ்ல நீங்க வந்து
2: செம்மொழியில பேசணும்ன்ற அவசியம் இல்ல, வழக்கு தமிழ்ல நீங்க பேசலாம், அதுவே போதும். நடைமுறை தமிழ்ல பேசினாலே நல்லாதான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா மற்ற நேயர்கள்லாம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் கூட வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில குறிப்பா கண்டுபிடிச்சு குறிப்பா மாதிரி பேச வரலாம்.
1: தமிழோடு
2: விளையாடு நிகழ்ச்சியில பாருங்க, ரெண்டு பேரும் நிகழ்ச்சியோட பேர செலவும் போட்டி போட்டுக்கிறோம். தொலைபேசி என்ன செலவோ பரவாயில்ல, தொலைபேசி என்ன அவிகை நீங்களே
1: சொல்லி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: சரி சரி சரி சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் அண்ட் கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
11: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
12: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
11: உண்மையாவா?
12: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு.
13: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள்:

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM என்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இன்று இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள்ல ஆதார், ஜன்தன், யுபிஐ இதெல்லாம் எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது, இது எந்த அளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் சார். அடுத்ததா GST வரிமுறை செயலாக்கம். சார், இது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. முந்தைய வரிமுறைக்கும் இப்ப உள்ள சரக்கு மற்றும் சேவை வரிமுறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
3: பழைய வரிமுறை அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, அதை அவர்கள் எந்தெந்த பொருள்கள எந்தெந்த விகிதம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் உருவாகி இன்னொரு மாநிலத்தை போய் விற்கப்பட்டால் அந்த மாநிலத்திலையும் ஒரு விற்பனை வரி உண்டு. இங்கிருந்து அங்கு போகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் ஒரு வரியை செலுத்த வேண்டி வரும். 3 வரிகளுக்கு உட்படும். உற்பத்தி செய்த மாநிலத்தின் வரி, விற்கப்படுகின்ற மாநிலத்தின் வரி, மத்திய அரசின் வரி. இதில் ஒரு சின்ன சலுகை, மத்திய அரசினுடைய வரியை விலக்குவதற்கு ஒரு வழிமுறை இருந்தது, கொஞ்சம் சிக்கலான வழிமுறை. இந்த 2 வரியும் அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதால் அது நுகர்வோர் தலையில் போய் விழுந்தது. ஆனால் GST என்பது இந்தியாவை மொத்தமாக ஒரே பார்வையில் பார்ப்பதனால் ஒரு மாநிலத்தில் வரி வசூலித்தாலும் இன்னொரு மாநிலத்தில் வரி வசூலிக்கின்ற பொழுது முந்தைய வசூலில் கழித்துக் கொள்ளக்கூடிய வசதியை கொடுத்தார்கள். எளிய உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்கிறேன், மூலப்பொருளை வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதற்கு 10 ரூபாய் வழி செலுத்துகிறேன். பொருளை உற்பத்தி செய்து விடுகிறேன், அதை ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறேன், 16 ரூபாய் வரி வசூலிக்கிறேன். சட்டத்தின்படி நான் வந்து 10% 16 ரூபாய் என்பதெல்லாம் சதவீதம் கிடையாது, புரிவதற்காக எளிமையான தொகையை சொல்கிறேன். முன்பு இந்த 10 ரூபாயும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுவேன், 16 ரூபாயும் அரசாங்கத்துக்கு கட்டுவேன். இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை கழித்துக்கொண்டு 6 ரூபாயை செலுத்துகின்ற பொழுது பொருளின் விலையில் 16 ரூபாய் தான் ஏறும். இதுதான் GST-யினுடைய தாத்பரியம். சோ ஒரு நுகர்வோர் பழைய முறையின் கீழ் கூடுதலான வரியை கொடுத்துக் கொண்டிருந்தார், GST-யின் கீழ் மாற்றத்தின் கீழ் வந்த பிறகு அந்த வரி குறைந்ததனால் பொருளின் விலை குறைந்தது. பல இடங்களில், கிராமப்புறங்களில், பெரிய சிறிய நகரங்களெல்லாம் கடையில் ஒரு போர்டு வச்சிருந்தாங்க GST வந்தபொழுது. GST வருவதற்கு முன்பு இங்கு இனிப்பு பலகாரம் 160 ரூபாய், தற்போது 140 ரூபாய். இதுதான் எளிமையான உதாரணம். பழைய திட்டத்திற்கும் GST-க்கும் நடுவிலே நமக்கு VAT இருந்தது. VAT-ம் இதை போன்றே சலுகையை தந்தது. ஆனால் அதில் கணக்கிடும் முறைகளும் அதற்குண்டான ஆவணத்தை நாம் காக்கின்ற முறையிலும் நிறைய சிக்கல்களும் புரிதலின்மையும் இருந்தது. அதையெல்லாம் இது நீக்கிவிட்டது. GST-யை பொறுத்தவரை ஒருவர் பதிவு செய்து கொண்டார் என்றால் அவர் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கணக்கை அப்டேட் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை சில படிவங்கள்,

0: மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சில படிவங்கள் என்றெல்லாம் உண்டு. நான் 10 ரூபாய் முதலில் வரி செலுத்தினேன் அல்லவா, 16 ரூபாய் வசூலித்தேன் அல்லவா, இந்த இரண்டையும் நான் பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் வங்கிகள் இவற்றை அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்கின்றன. என்னுடைய வியாபாரத்தின் நிலை என்பதை எடுத்துக்கொள்கின்றன. இவையெல்லாம் GST-யினுடைய பலன்கள்.
1: இப்ப இந்த GST செயலாக்கம் காரணமாக ஒரு பொருளோட விலை எவ்வளவு குறையுது, அதன் மூலம் நுகர்வோர் எந்த அளவு பயனடைகிறாங்க அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்ததோட முக்கிய நோக்கம் என்ன? இது நிதித்துறை சீர்திருத்தங்கள்ல எத்தகைய பங்கு வகிக்குது சார்?
0: ஒரு நாட்டில் இரண்டு விதமான வரி வகைகள் உண்டு. வருமான வரி, டைரக்ட் டாக்ஸ். GST இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுகமான வரி. இதில் ஏதாவது ஒன்றுதான் பெரும்பாலும் இருக்கும். நம்முடைய நாட்டில் இரண்டும் சமகாலத்தில் இயங்கி வருகின்றன. ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் குறைவாகவும் வசதி குறைவானவர்கள் மிக அதிகமாகவும் இருப்பதனால் அதை சமன் செய்வதற்காக வருமான வரியும் விற்பனை வரி மற்ற விஷயங்களுக்கும் மெல்ல மெல்ல வருமான வரியினுடைய வசூலை குறைத்துக் கொண்டே வந்து மறைமுக வரியை மட்டும், சேல்ஸ் டாக்ஸை மட்டும் கொண்டு வருவாள். அதற்கு என்ன பெயர் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இப்ப வருமானம் எனக்கு வருகிறது, நான் அதை செலவழிக்காமல் சேமிக்கிறேன் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், அதாவது நான் செலவு செய்கின்ற போது வருகின்ற வரி மட்டும் வரும் என்றால் என் செலவை குறைத்துக் கொண்டே வருவேன், சேமிப்பை அதிகமாக்கிக் கொண்டே வருவேன். அது எனக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அதனால அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சேல்ஸ் டாக்ஸ் ரேட்ஸ் குறைஞ்சிருப்பதனால, முன்பு 4-5 படிநிலைகள் இருந்தன, 0, 5, 12, 18, 28 என்று இருந்தன. எல்லாவற்றையும் குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஒரு அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைவான சதவீதத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். அது அவ்வப்பொழுது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாநிலத்திற்கு உண்டான உரிமை. ஒரு வரியை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ, மாற்றுவதற்கோ, புதிய வரியை போடுவதற்கோ மத்திய அரசிற்கு மட்டும் இங்கே உரிமை கிடையாது. அது மாநில அரசுகளினுடைய நிதி அமைச்சரையோ அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருவருடனோ 100% ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் கூட இதிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு இடத்துல 51% ஒன்று ஆமாம் என்று சொல்லி 49% இல்லை என்று சொன்னால் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய எண்ண ஓட்டம் தானே ஜனநாயகத்தில். வரி விகிதத்தில் மட்டும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வரிய அமலுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஜனநாயக முறை இங்கே இருக்கிறது. அதனால GST வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படும். வரி செலுத்துபவர்கள் மெல்ல மெல்ல அந்த நேரடி வருமான வரி முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் சலுகைகள் கூட்டிக் கொண்டே வருவார்கள். அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கட்ட வேண்டும் என்றும், நாம் எல்லோரும் செலவழிக்கிறோம். இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன, நான் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரே வரி. வருமான வரி அப்படி அல்ல. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி, இன்னொருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி. இங்கு அப்படி அல்ல, இரண்டு பேருக்கும் ஒரே வரி தான். ஆனா பொருளினுடைய வரியை குறைத்துக் கொண்டே வந்து மற்ற விஷயங்களின் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வழியை நோக்கி ஒரு அரசு செல்லும்.
1: ஓகே சார், ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி முறை நாடு முழுவதும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அது தற்போது எவ்வாறு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சார்?
0: இந்த வரி விகிதத்தில் எந்தெந்த பொருள்களுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த பொருள்களுக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இதில் மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு பொருளை உயர் வரி விகிதத்திலே வைத்து விடுகிறார்கள், பின்னாளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் மாதம் மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை கூடுகின்ற பொழுது அதை மாற்றி அமைக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால் அதன் மூலமாக ஏற்படுகின்ற வசூல் சரியான முறையில் நடந்து கொண்டிருப்பதனால் எந்த விதங்களிலெல்லாம் அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொள்ள முடியுமோ, 18%லேருந்து அதை 5%க்கோ, 5%லேருந்து 18%க்கோ கொண்டு போவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும்.
1: ஓகே சார், GST வரிமுறையால தொழில்துறையினர், சிறு குறு தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் எந்த அளவு பயன்படுறாங்க சார்?
0: ஒரு வியாபாரத்திற்குள் வரக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன புரிந்து

0: கொள்வார், என்னுடைய நுகர்வோர் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குகிறேன், உணவுப் பொருளை உருவாக்குகிறேன், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்றுமதி செய்ய நினைப்பேன், அண்டை மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிப்பேன், மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளில் என் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி இருந்தால்தான் என்னுடைய விற்பனை பெருகும், என்னுடைய லாபம் கூடும், நான் செல்வ நிலையை அடைய முடியும். அப்ப நானே ஜிஎஸ்டியில் போய் பதிவு பண்ணிடுவேன். ஏனென்றால் ஒரு பல்பொருள் அங்காடி நான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜிஎஸ்டி நம்பரோடு பில் கேட்பாங்க. அதனால நானே போய் என்னை பதிவு செய்து கொள்வேன். அதனால் மெல்ல மெல்ல சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான வழிமுறைகள் எளிதாக இருக்கின்றன. என்னுடைய இடத்திலிருந்து கணினி மூலமாகவே எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளவும், எல்லாமே பதிவாகிவிட்டதனால் நான் ஒரு பொருளை தட்ட பில்லை வாங்கிட்டேன் அப்படின்னா பதிவாகிவிட்டதனால் என்னைக்கு போனாலும் அதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் ஜிஎஸ்டியினுடையது சிறு குறு தொழில்களை செய்பவர்கள் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறது. ஆனா முன்னாடி ஆரம்ப காலத்தில் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை 40 லட்சம் என்று அதிகப்படுத்தி விட்டார்கள். அதனால் சிரமம் இல்லாமலும் நாம் இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் தான், நான் மாட்டுக்கு என்னுடைய போகையில் போயிட முடியும். அதற்கும் வழி இருக்கிறது. ஜிஎஸ்டி நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, வியாபாரிகளையும் கருத்தில் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருள்கள் போக வேண்டும் அவசியம். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்கள் இன்னொன்றில் கிடைக்காது. ஆனால் நுகர்வு எல்லா இடங்களுக்கும் சமமாக வந்துவிட்டது. அப்ப நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுகிறது.
1: சரக்கு மற்றும் சேவை வரி முறை செயலாக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவு பயனளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இந்த ஜிஎஸ்டி வரிமுறையால நாட்டின் வரி வருவாய் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. கடந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி. இந்த வரி அதிகமாக அதிகமாக அரசு மற்ற இடங்களிலிருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ கடன் பெறுகின்ற தொகை குறையும். ஏன்னா அரசை நடத்துவதற்கு கடன் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு இடத்தில் வாங்கணும். நம்முடைய பொருளே வருகிறது என்றால் மக்களினுடைய பங்களிப்பினால்தான் இது வருகிறது. தனி மனித நுகர்வோர்னால்தான் இந்த பணமே வருகிறது. அதை அந்தந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்து கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகின்ற பொருள் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கும் ஊக்கங்களுக்குண்டான வழிகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மேலை நாட்டுக்கு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுவார்கள். ஆனால் மேலை நாட்டிலிருந்து நான் அமெரிக்க டாலராக பணத்தை கொண்டு வந்து விட்டார், என்னுடைய விற்பனைக்கு நான் ஏற்றுமதி செய்ததற்கு நான் டாலராக கொண்டு வந்துவிட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க. நீங்க டாலரா கொடுங்க அப்படின்னா நம்முடைய நாட்டின் அந்நிய செலாவணியை பலப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் அனுகூலம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியை குறைக்கிற போது மேலை நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைவான விலைக்கு என்னால் கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் என்னிடம் வருவார்கள். அதையும் ஜிஎஸ்டி செய்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தில் அடுத்ததா வருமான வரிமுறையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், மூலதன ஆதாயங்கள் உட்பட நிதி சீர்திருத்தத்தில் இது எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: ரெண்டு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்தில் மார்ச் மாதம் வரையில் ஒருவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 12 லட்சத்திற்கு மேல போற பொழுது அடிப்படை தொகையிலிருந்து அவர் வரி செலுத்துகிறார். 12 லட்சத்திற்கு அதிகமாக கூடுதலாக இருக்கு, 12,10,000 ரூபாய் இருக்கு. அவர் அந்த 10,000 ரூபாயை செலுத்தினாலே அவருக்கு வரி வராது. இதெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு 4 லட்சத்திலிருந்து டாக்ஸ் கிடையாது, அது ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் ரிலீஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. 12,10,000, 10,000 ரூபாய் கூட வந்ததுக்காக நான் அவ்வளவு டாக்ஸ் கட்டணுமானா அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் வருமான வரியின் கீழ் கிடைத்திருக்கிற பெனிஃபிட். 1 லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம் என்றால் எனக்கு, தனி மனிதனான எனக்கு, 2 அனுகூலங்கள் இருக்கின்றன. ஒன்று, 100,000 ரூபாய்

0: நான் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். செலவழிக்கின்ற பொழுது நான் பொருள்களை வாங்குகிறேன், சேவைகளை அனுபவிக்கிறேன், அதன் மூலமாக விற்பனை கூடுகிறது, ஜிஎஸ்டி கூடுகிறது, அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது, அரசாங்கம் இன்னும் வலிமையாக செய்ய முடிகிறது. நான் சிக்கனமாக இருக்க விரும்புகிறேன், இதில் ஒரு பகுதியை நான் சேமிக்கிறேன். சேமிப்பதன் மூலமாக அதற்குண்டான வரியெல்லாம் இதில் சேர்ந்து விடுவதனால் இதன் மூலமாக பண பலம் நாட்டிற்கு கூடுகிறது. எதிர்காலம் எனக்கு செழுமையாகிறது, ஏன்னா சேமிப்பு வந்து விட்டது, அதை நான் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பை நான் எங்க வைக்கிறேன், வங்கியில் வைக்கிறேன். வங்கி என்ன செய்கிறது, வியாபாரம் செய்பவர்களுக்கு கடன் கொடுக்கிறது. அப்போ 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட ரிலீஃபா கொடுத்தது. முன்னாடி இதுல ஒரு பெரிய தொகை, இந்த 12 லட்சம் ரூபாயில ஒரு தொகை வரியாக போயிருக்கும். இப்பொழுது வரி போகவில்லை, அந்த பணத்தை நான் சேமிக்கலாம், அந்த பணத்தை குடும்ப மேம்பாட்டிற்காக நான் செலவழிக்கலாம். இது வருமான வரி 12 லட்சம் வந்ததனால ஏற்பட்ட நன்மை. மூலதன ஆதாயம் என்பது கேபிட்டல் கெய்ன்ஸ், அதுல ஒரு மாபெரும் நன்மை நமக்கு நடந்திருக்கிறது. பழைய முறைப்படி, அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடம் வரை, நான் 1980 ஒரு நிலத்தை வாங்குகிறேன். 2000 ஆண்டு அதனுடைய மதிப்பு என்ன, இப்பொழுது நான் விற்றால் அதனுடைய மதிப்பு என்ன, இதற்கு ஒரு காரணியை பயன்படுத்துவாங்க, ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. 2000 அதனுடைய மதிப்பு 1 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். அது தற்போது 3.5 லட்சம் ஏறத்தாழ. அன்றைக்கு அதன் மதிப்பு 1 லட்சம், இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 3.5 லட்சம். நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த வித்தியாசத்திற்கு 3.5-க்கும் 20% கட்டினேன். இப்ப அவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் அனுகூலம், நான் 1 லட்சம் ரூபாய்க்கும் 7 லட்சம் ரூபாய்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்திற்கு 12.5% கட்டினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வித்தியாசத்திற்கு 20%-த்திலிருந்து 12.5% குறைந்துவிட்டது. இது ஒரு பெரிய அனுகூலம். இதன் மூலமாக பலரும் நன்மை அடைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால நேரடி வரியின் மூலமாக வருமான வரியிலே 12 லட்சம் ரூபாய் என்பது சேமிப்பிற்கும் நல்ல முறை செலவழிப்பிற்கும் எனக்கு உதவி செய்வதன் மூலமாக எனக்கும் பலன், நாட்டிற்கும் பலம். கேபிட்டல் கெய்ன்ஸில் அதனுடைய விலை அதிகரித்திருப்பதனால் இந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லக்கூடியது சமமாக எல்லா இடத்திலும் பதவாக எல்லாரும் அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ற பொழுது சென்னைக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், ஒரு கிராமத்துக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், அப்படி இருந்தால் அது சரியா இருக்காது. அதற்கு பதிலாக வாங்கிய விலை விற்ற விலை இரண்டுத்திற்கும் உங்களுக்கு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, போன வருடம் இந்த இரண்டிற்கு எது எனக்கு அனுகூலமானதோ, எது எனக்கு குறைவான வரியை தருமோ அதை நான் செலுத்தினா போறோம், அதையும் கொடுத்திருக்காங்க. ஆதலால் நிதி மேலாண்மையில் அரசாங்கமானது வருமான வரியிலும் சரி, ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலும் சரி, தனி நபரனுடைய வருமானத்தில் கூடுதலாக அவர் கையில் செலவழிப்பதற்கும் அல்லது சேமிப்பதற்கும் உண்டான பணத்தை பெருக்கி இருக்கிறது. அதன் மூலம் பலம் கூடுகிறது.
1: இப்ப வருமான வரி செலுத்துவதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். கடந்த 12 ஆண்டுகள்ல நிதித்துறை சீர்திருத்தங்கள் எந்த அளவு மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதுல பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு உதவி இருக்கு சார்?
0: 100 நாள் வேலை திட்டம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகள், மங்கையருக்காக இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், திட்டங்கள், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், அந்த ஊதிய திட்டங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதில் எப்படி வருமான வரி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்கள் பயனளியுள்ளதாக செய்து கொள்வது, உதவி தொகை என்று கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்களின் மூலமாக வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கூட்டாக வியாபாரம் செய்வது என்பது கிராமப்புறங்களில் மிக பலமான ஒன்று. அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரடியாக இப்ப இந்த UPI திட்டத்தின் மூலமாக பண பரிவர்த்தனை எல்லாமே பெண்களை ஊக்க

0: அனுபவித்துக் கொண்டே வரும். அவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அதனாலதான் பெண்களுடைய சக்தியை இந்த நாடானது எப்பொழுதும் போற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் மிக மிக முக்கியமானது. செலவு முழுக்க குடும்ப தலைவியிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சேமிப்பு பெறுகிறது. உலகத்திலேயே மிக வலிமையான செல்வ நாடாக மறைமுகமாக இருப்பது இந்தியா தான். மேலை நாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா வங்கிகள் ஏதோ ஒரு இடத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்தால் வங்கிகள் கீழே விழுந்துவிடும். இந்தியாவில் வங்கி பலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய சேமிக்கும் குணம். அந்த பணத்தை முன்பு அவர்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள், தற்பொழுது வங்கியிலே வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உதவித்தொகைகளெல்லாம் கிடைக்கிற போது அவர்களுக்கு உண்டான கம்பீரமும் சுயமாக காலில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நாடெங்கிலும் சுய உதவி குழுக்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பெண்கள் மிக ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வியாபாரம் நமக்கு பலமாக இருக்கிறது. மெல்ல மெல்ல விவசாயத்திலும் அவர்களுடைய பங்கு அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக மண்ணினுடைய மனமானது சேமிப்பின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் வரும். செலவழிப்பதும் குடும்ப தலைவிகள் தான். அதன் மூலமாகத்தான் பொருளாதாரம் இயங்குகிறது. வெறும் சேமிப்பு மட்டும் போராது, செலவும் தேவைப்படுகிறது. அது பயனுள்ள செலவாக இருப்பதை நிர்ணயிப்பது அவர்களாக இருப்பதனால் நாட்டின் பலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதில் இந்த நிதித்துறை சீர்திருத்தம் எவ்வாறு உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததா டிஜிட்டல் ருபி அப்படின்னு சொல்றாங்களா சார், அந்த டிஜிட்டல் ருபி அப்படின்னா என்ன, அது எவ்வாறு ஒரு தனி நபருக்கு பயன்படுது சார்?
0: டிஜிட்டல் ருபி அது இன்னும் மக்களிடம் முழுமையாக சென்று அடையவில்லை. இப்ப நம்மளுடைய கணக்கில் பணம் இருக்கிறது, ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றோம், நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு செயலியின் மூலமாக அவருக்கு பணம் அனுப்பிடுறோம். டிஜிட்டல் ருபி என்பது அரசு வெளியிடக்கூடிய அத்தனை தாள் நாணயம், உலோக நாணயம், எட்டனாவிலிருந்து 2000 ரூபாய் வரை, இது வரையில அந்த நோட்டை நோட்டு வடிவிலேயே நம்முடைய கணக்கில் வச்சுக்கலாம். நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு வேலட் இருக்கு, இந்த நோட்டுகளையே வைத்துக்கலாம். 2000 ரூபாயில 2 நோட்டு, 500 ரூபாயில 4 நோட்டு அப்படின்னு 1 ரூபாய் வரைக்கும் வைத்துக் கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நாம் செலவழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.

0: இருந்தது அஞ்சல் துறை மட்டுமே, அஞ்சல் அலுவலகம் மட்டுமே. கொஞ்சம் பெரிய கிராமமா இருந்தா அங்க ஒரு வங்கி இருக்கும். இப்பொழுது வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்துவிட்டது. அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை நம்மால் அடைய முடிகிறது என்றால் அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். இப்போ வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த இடத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இருந்துட்டா அவன் தன்னுடைய கணினியில எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள முடிவதை போன்று கிராமத்தில் மக்கள் பணத்திற்கு தங்களுடைய வங்கி கணக்கிற்கு நடக்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய முடியும். அதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற நிதி மேலாண்மை. வங்கிகளிலே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் என்று ஒரு பதவி உண்டு. அவர் ஒரு நபர், அவர் வங்கி அதிகாரி. வங்கியிலிருந்து பெட்டியில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு வருவார். நம்மிடம் இருக்கக்கூடிய பாஸ் புத்தகத்தை வாங்கிக் கொண்டு, நம்மிடம் பணத்தை பெறுவதற்குண்டான படிவத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே எதிர்காலத்தில் இருக்காது. எதாக இருந்தாலும் மொபைல்லேருந்து பணத்தை மாத்துற மாதிரி இருக்கும். பண பரிவர்த்தனை கிராமத்தினுடைய ஒரு வீட்டிற்குள் போய்விட்டால் அனைத்தும் மிக வேகத்தோடு நடந்துவிடும். எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் வந்தாச்சு, இது இன்னும் எளிதாக ஆகிவிடும். எல்லா கிராமத்திற்கும் கல்வியும் சென்று அடைந்து விட்டது. ஆதலால் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும். ஆதலால் பொருளாதாரம் வளர்வதற்கு மின்னணு சாதனங்களின் மூலமாக நிதி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
1: இந்த நிதி சீர்திருத்தம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமப்புற பகுதிகளிலையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிதி சீர்திருத்தத்தினால என்னென்ன ஏற்பட்டிருக்கு சார்?
0: ஏற்றுமதி அதிகமாற பொழுது நாம இன்னொரு முன்னேற்றத்திற்கு போவோம். ஏற்றுமதிக்கு உண்டான பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதற்குண்டான சேவைகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். மேலை நாட்டில் ஒருத்தரை நாம எப்படி நம்புறது, ஏற்றுமதி எப்படி செய்யறதுன்ற பயங்கள் எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அதிகமாக பரிவர்த்தனைகள் சரியான முறையில் நடக்க நடக்க நாம் உலக அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். நம்முடைய பொருள்களுக்கு மேலை நாட்டில் டிமாண்ட் இருக்கு. இப்போ உதாரணமாக தேங்காயினுடைய ஓட்டை எடுத்துக்கொள்ளும். தேங்காய் ஓட்டின் மூலமாக பல அலங்கார பொருள்களை நம்மால் உருவாக்க முடியும். தேங்காய் ஓடு கிராமப்புறத்தில் தற்பொழுது ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. ஆனால் அதையே நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் ஏற்றுமதி யார்கிட்ட அனுப்புறது, யார் மூலமாக செல்வது, இதுவெல்லாம் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இப்போ வர வர கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைய வர இந்த பொருள்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக ஏற்றுமதியாகும். பணத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம உள்ளூரில் ஒருத்தர் கொடுக்க போறோம், அவங்க ஏற்றுமதி செய்ய போறாங்க, பணம் தானாக வந்து சேரப்போகிறது. இப்படிப்பட்ட கலைப்பொருள்கள், அற்புதமான விலை பொருள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கு. இதுகாரம் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் இருந்தோம். ஏன் ஏற்றுமதியை நான் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, அதுல தான் விற்பனை தொகையும் அதிகம், லாபமும் கூடுதல்.
1: நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் காரணமாக உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வழிவகுத்தது சார்?
0: எல்லோரையும் உள்ளடக்கிய என்பதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய, பலவிதமான கலாச்சார தாக்கம் இருக்கக்கூடிய நம் நாட்டில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏற்றுமதிக்கு உண்டான, இறக்குமதி தேவைக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. கைகள் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு உற்பத்தியினுடைய சக்தி இருக்கும். சீனா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு வேலையை கொடுத்துவிட்ட காரணத்தினால் பொருளாதாரம் உயர்ந்துவிட்டது.

0: ஒரு காலத்தில் சீனாவினுடைய மக்கள் தொகை என்பது அவர்களுடைய பொருளாதாரம் தாங்காத ஒன்று என்று நினைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு மக்கள் தொகையை பலமாக மாற்றிவிட்டார்கள். இதைப்போல் நம்மாலும் செய்ய முடியும். எல்லோரையும் உள்ளடக்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் அல்ல பங்களிப்பையும் கொடுத்து அதன் மூலம் தேவைப்படுகின்ற பணத்தை உடனடியாக கொடுத்தோம் என்றால் வேலைக்கு வரமாட்டேன்னு யார் சொல்வாங்க? எல்லாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பொருளை எங்கு விற்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொருள் போனால் பணம் வருமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படி எல்லோரையும் சேர்க்க முடிந்தால், யார் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால், ஒருவர் தன்னை ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டால், அதற்காக அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு விட்டால், இப்ப ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார்னா உத்தியோகாதாரம் ஒன்னு வாங்குறாரு, உத்தியோகாதாரம் வாங்கினார்னா அவரை பற்றி எல்லா விவரமும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது வியாபாரம் நாம் செய்வோம், அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும்.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தின் வாயிலாக நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. மேலும் தனி மனிதரோட முன்னேற்றம், ஏழை மக்களோட முன்னேற்றம், கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: off rapidly at night. Deserts are an important part of nature's great plan. They are there like the dense forests and the deep oceans. Just because they are hot and dry, one should not look upon them as useless parts of the earth.
1: आशा है कि ये कार्यक्रम आपको जरूर पसंद आया होगा। अब इसी के साथ हम आज के कार्यक्रम के समापन की आपसे आज्ञा चाहेंगे, तो अब अपने मित्र अजीत
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग
4: मानिल चैदिगल वासी पवर सुधा कुमारन தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
5: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
4: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது.

0: இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள், வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்காநகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு

0: எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும், வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: என்னங்க, ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
6: இந்த யோகாங்கிற ஒரு பிராக்டிஸ் மட்டும்தான் நம்ம லைஃப்ல எல்லா வயசுல இருந்தும் பண்ணலாம். குறிப்பா 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு, 70 வயசு, 90 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சினா அது யோகா பயிற்சின்னு தான் சொல்லவே. இப்போ 5 வயசுல இருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கீங்க, ஒரு குழந்தை ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா கிட்ஸ் யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணலாம். இல்லைன்னா ஹத்த யோகா ப்ராக்டிசஸ் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன வயசில் அவங்க ஹத்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா அவங்களோட க்ரோத் ஹார்மோன் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அவங்களோட க்ரோத்தில் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் ஒரு ஹெல்தியான ஒரு மசில் க்ரோத் ஆகட்டும், அவங்களோட உயரத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி ஆகட்டும், நம்ம இன்டர்னல் ஹார்மோன்ஸில் அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு க்ரோத் ஆகட்டும், இந்த பேஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹத்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஹத்த யோகா ப்ராக்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டீனேஜ் அப்படிங்கும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸில் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா விந்யாச யோகா அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளோ ஆஃப் யோகா, தொடர்ந்து சில பயிற்சிகளை 1.25 மணி நேரத்து வரைக்கும் ஒரே பயிற்சிகளை கேப் விடாமல் நம்ம பண்ணக்கூடிய யோகா பயிற்சின்னு அதை சொல்லலாம். ஸோ இந்த டீனேஜில் இருக்கிறவங்க உங்களுடைய ஹார்மோன்ஸையும் சரி, உங்களோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஆகட்டும், உங்களுடைய மசில் கண்ட்ரோல் ஆகட்டும், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விந்யாச யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த தான் சரியான ஏஜ் வந்து மெடிடேஷனை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த டீனேஜில் நீங்கள் தியான பயிற்சிக்குள்ளே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது லைஃப் லாங் நம்ம வந்து அந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லைஃப் லாங் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு 5லிருந்து 12 வயசில் இருந்தாங்கன்னா ஹத்த யோகா ப்ராக்டிஸையும் டீனேஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு விந்யாச யோகா ப்ராக்டிசஸையும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு தியான வகுப்புகளை சேர்த்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கறது மூலயமா அவங்க லைஃப் லாங் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். 20 வயசுலேருந்து 40 வயசு இந்த மிட் ஏஜ் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து அந்த சைல்ட்ஹுட் ஃபேஸ்லேருந்து ஒரு மிட் ஏஜ்க்கு வரந்தோ நம்மளோட ஜாப் ஆகட்டும், மேரேஜ் லைஃப் அண்ட் அவங்களோட கேரியரில் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபேஸு, ஒரு ஆண்டர்பிரினர் ஃபேஸ், நீங்கள் எந்த ஃபேஸில் இருந்தாலும் நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஃபேஸ் வந்து இந்த 20லேருந்து 40. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா ஹத்த யோகா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், விந்யாச யோகாவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அஷ்டாங்க யோகா 8 லிம்ஸ் ஆஃப் யோகான்னு சொல்லுவோம் அந்த அஷ்டாங்க யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஐயங்கார் யோகா பண்ணலாம், அண்ட் குண்டலினி யோகா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான யோகா பயிற்சிகள் இருக்குது.

0: எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஒருத்தரோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் யோகா ப்ராக்டிஸில் இருக்கீங்கிறத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் பிகினர் ஸ்டேஜு, நான் 35 வயசு ஆச்சு, இப்போ தான் நான் யோகாவே கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐயங்கார் யோகாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஐயங்கார் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஓல்ட் ஏஜுக்கும் சரி, நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் இந்த ஐயங்கார் யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சின்ன வயசில் யோகா பண்ணியிருக்கேன், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன், திரும்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா அஷ்டாங்க யோகா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஷ்டாங்க வந்து நம்மளோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி இந்த அஷ்டாங்க யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 40-60 அந்த ஃபேஸில் வந்து இன் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் ஐயங்கார் யோகா. இந்த ரெண்டு யோகா ப்ராக்டிசஸ் வந்து எனக்கு ஒரு 45 வயசு ஆச்சு, இப்போ தான் நான் யோகாவே கற்றுக்க போகிறேன் அப்படின்னா பிகினர் லெவல் ஆஃப் யோகா இல்லாமல் ஐயங்கார் யோகாவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி இன் ப்ராக்டிசஸ் ஆஃப் யோகாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் யோகாங்கிற ஒரு விஷயத்தையே பண்ணலை, இப்போ தான் எனக்கு அது மேலே ஒரு ஆர்வம் வந்து இதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ரீஸ்டோரேட்டிவ் யோகான்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது அந்த ஓல்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடிய யோகா ப்ராக்டிசஸ் அது பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே மூட்டு வலி வந்துருச்சு, என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, என்னால் உட்கார மட்டும்தான் முடியும், கீழே தரையில் சம்மணம் போட்டு உட்கார முடியாது அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்கள் சேரில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சேர் யோகா ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் யோகா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷனலாகவும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தியானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19ஆம் தேதி ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூலம் மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா 100 கிராமத்தில் நாளை 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் பேஸ் இமாக்கள், ஆளிமக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 முதல் 25 வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து புதிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரணி ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 காது குறிய எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்னையூறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கலலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்பு துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறன் நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணி ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மீன்விளக்கு, தடுப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு

0: அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல்மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படும்

0: நடத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிகிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
1: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
3: என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிடுது. ஈநாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
4: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா.
1: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. உழவர் உலகம் இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நஞ்சில்லா உணவு அங்கக காய்கறி சாகுபடி குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவரம்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431-246-1, 240-102-1. நிகழ்ச்சி இதோ துவங்குகிறது.
1: திருச்சி ஆகாசவாணி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. உங்கள் நான் மித்ரா. இன்றைக்கி மனிதர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னால் காய்கறிகள். இந்த காய்கறிகள் சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு வந்து தாது சத்துக்கள், வைட்டமின்கள், முக்கியமாக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிது. அதனால தான் சராசரியாக ஒரு நாளைக்கு 400 கிராம் அளவுக்கு காய்கறிகளை சாப்பிட சொல்லி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம காய்கறிகளை சாகுபடி செய்யும் பொழுது நம் பயன்படுத்தக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி எச்சங்கள் மூலமாக மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுவதற்கான ஒரு ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வுகள் முடிவுகளில் தெரிய வருது. அந்த வகையில் அப்போ நஞ்சில்லாத உணவை எப்படி கிடைக்கும், இது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் சிறு குறு விவசாயிகள், முக்கியமாக ஒரு 5 சென்ட் 10 சென்ட் வச்சுருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தினசரி வருமானம் தரக்கூடியது காய்கறி சாகுபடி. ஒரு 10 சென்ட் உள்ள விவசாயி பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்து நகர்ப்புறத்திலோ அல்லது அண்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ விற்பனை செய்வதன் மூலமாக வருடம் முழுவதும் அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வழி இருக்குது. அதே நேரத்தில் விவசாயிகள் காய்கறி சாகுபடி செய்யும்போது பூச்சிக்காகவும் நோய்களுக்காகவும் தெளிக்கக்கூடிய இடுபொருட்களுடைய அதிகரித்து வரக்கூடிய செலவீனம், அப்போ இந்த செலவீனம் அதிகரிக்கும் பொழுது லாபம் குறையுது. அப்போ இந்த செலவீனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, இரண்டு கேள்விகள். அதாவது நஞ்சில்லாத உணவு எப்படி கிடைக்கும், காய்கறி சாகுபடியில் செலவினத்தை எப்படி குறைப்பது, இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலாக அங்கக காய்கறி சாகுபடி முறையை நம்ம முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் நஞ்சில்லாத உணவு அங்கக காய்கறி சாகுபடி அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி திருவரும்பூர் நடராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி ப. செந்தில்குமார், ஒரு முதுநிலை பொறியியலாளர், திருச்சி மலைக்கோட்டை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இயக்குநராகவும் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உற்பத்தியாளர் குழுவில் 2 ஆண்டுகள் களப்பணியும் ஆற்றியவர். அந்த வகையில் ஒரு பொறியியலாளர், தற்பொழுது இயற்கை விவசாயி, அவரை சந்திக்கலாம். ஐயா வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: பயிர் வளர்த்து பல உயிர் வளர்த்து உணவு உலகிற்கு உணவளிக்கும் உயர்ந்த உழவர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரி, எத்தனை வருஷமாக விவசாயம் செய்துட்டு வரீங்க?
2: நான் ஒரு 20 ஆண்டு காலமாக விவசாயத்தில் இருக்கேங்க ஐயா. நான் வந்து சின்ன பிள்ளைங்க, எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான். அப்பா கூட சின்ன வயசுலேருந்தே போயிருக்கிறதுனால
1: சரி,
2: இப்போ 20 ஆண்டு காலமாக கொஞ்சம் ஆர்வமாக விவசாயம் பண்ணுறது.
1: சரி, இயற்கை விவசாயம் பக்கம் எந்த ஒரு தருணத்தில் உங்கள் பார்வை திரும்பிச்சு?
2: நான் இப்போ ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்கிறேன். இப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு எனக்கு வந்து திருச்சிராப்பள்ளி வேளாண்மை துறையும் துவாக்குடியில் செயல்பட்டு இருக்கிற தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம் இவங்கள்ட்டெல்லாம் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இயற்கையை பற்றி, இயற்கை இடுபொருட்களை பற்றி நிறைய நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கை விவசாயத்தை ஈடுபட்டிருக்கேன்.
1: சரி, இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு?
2: இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இடுபொருட்களுடைய செலவு நிறையா ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஒரு சில நேரத்தில் அந்த சூழ்நிலை காரணமாக பயிர்கள்லாம் ஒரு நல்ல தெளிவாக இல்லை, இறக்க ஆரம்பிச்சு. பயிர் வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்த பயிரை ஏதோ ஒரு பாதிப்புனால, சரி இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறப்ப, சரி மண்ணில் எதுவும் கோளாறு இருக்குமா, தண்ணியில் கோளாறு இருக்குமா, இல்லை உரத்தில் கோளாறு இருக்குமான்னு ஒரு பண்ணுறப்ப, சரி இயற்கைக்கு மாறி பார்ப்போமே அப்படிங்கிறனால மாறி பண்ணோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெமிக்கல் போட்ட உணவுகள்லாம் சாப்பிட்றோம், நம்ம உடம்புலே ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. சரி ஏன் ஒரு சில நேரம் நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு, ஒரு சில நேரம் ஒரு சில காய்கறிகளை சாப்பிட்றப்போ ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. சரி இதெல்லாம் என்ன இடர்பாடாக இருக்கலாம்.

0: இதாக காரணமாக இருக்கலாமான்ட்டு அதனால் நான் மாறிக்கிட்டேன். அது
1: சரி. இந்த இயற்கை வழியாக அங்கக பொருட்களை பயன்படுத்தி சாகுபடி செய்யும்போது நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன?
0: முதல்ல வந்து நஞ்சில்லா உணவு அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த விவசாயிக்குடைய வாழ்வாதாரமும் உயருது.
1: நிச்சயமாக
0: இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள்கிட்ட நுகர்வோர் வந்து வாங்கி பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கும் நஞ்சில்லா உணவு கிடைக்குது, விவசாயியுடைய பொருளாதாரம் மேன்மையடையுது.
1: நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க காலையில் தன்னுடைய தோட்டத்திலேயோ இல்லை மாடியில் பால்கனி பகுதியிலேயோ மாடியிலேயோ ஒரு மாடித்தோட்டம் அமைக்கலாம். அதுக்கு நேரம் குறைவாக இருக்கிறவங்க நம்ம உழவர் சந்தைக்கு போகலாம். இப்போ உங்களை மாதிரி இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய அங்கக வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் நேரடியாகவும் வாங்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் சாகுபடி அப்படிங்கும்போது நம்ம தேசிய அளவில் ஏறக்குறைய ஒரு பன்னெண்டரை மில்லியன் ஹெக்டேர் அளவில் காய்கறி சாகுபடி செய்யப்பட்டு வருது. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு காய்கறி சாகுபடி. நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு 10,000 ஹெக்டேர் அளவில் காய்கறி சாகுபடிகள் செய்யப்பட்டு வருது. இந்த காய்கறி சாகுபடியில் நீங்கள் என்ன முக்கியமான காய்கறிகளை சாகுபடி செய்கிறீங்க?
0: நான் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கீரை சாகுபடி பண்ணுறேன். கத்தரி, வெண்டைக்காய், தக்காளி, மிளகாய், கொத்தவரை, அப்புறம் கொடி வகைகள் பார்த்தீங்கன்னாக்க புடலை பீக்கன் பண்ணுறோம், பரங்கி பூசணி பண்ணுறோம்.
1: இப்போ கீரைகள்லாம் என்னென்ன கீரைகளை சாகுபடி செய்கிறீங்க?
0: கீரைகள்னு பார்த்திங்கன்னா தண்டு கீரை பண்ணுறோம், அரைக்கீரை பண்ணுறோம், புளிச்சக்கீரை பண்ணுறோம்.
1: சரி. இப்போ இதெல்லாம் தினசரி அறுவடை செய்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகக்கூடிய காய்கறிகள். இப்போ அதுக்கு அந்த விற்பனைக்கு எப்படி நீங்கள் முன்னெடுக்கிறீங்க?
0: விற்பனை வந்து முதல்ல என்னுடைய கிராமத்திலேயே நான் வந்து விற்பனை பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் துவாக்குடியில் உழவர் சந்தை இருக்குது, அங்கே கொடுத்துட்றேன். திருவரம்பூரில் 2-3 கடைகளுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன்.
1: சரி. இப்போ தினசரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் நமக்கு தினசரி நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய காய்கறிகள். இப்போ காய்கறி அது முக்கியமாக கத்திரிக்காய், கத்திரிக்காய்ங்கிறது எத்தனை மாதம் வரைக்கும் நமக்கு அறுவடை கிடைக்கும்?
0: 6 மாதம் வரைக்கும் அறுவடை.
1: சரி. ஒரு அறுவடைக்கு எவ்வளவு கிலோ நீங்கள் உற்பத்தி செய்வீங்க?
0: இப்போ ஒரு அறுவடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறேன். ஒரு 4 அடி அகலம், ஒரு வரிசைக்கு வரிசை, செடிக்கு செடி 2 அடி. இதுதான் என்னுடைய கா ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் களை எடுக்கிறப்ப வந்து வீடு பவர் வீடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த ஸ்பேசிங்கை தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு செடிக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 கிலோலேருந்து அதிகபட்சம் 1.5 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு 50-60 கிலோ எடுக்கலாம்.
1: 60 கிலோ எடுக்கலாம். சரி. அப்போ ஏறக்குறைய நீங்கள் சொல்வது பார்த்தோன்னா ஒரு 5 டன் வரைக்கும், ஒரு ஏக்கரில் ஒரு 5 டன் வரைக்கும் காய்கறி ஒரு கத்திரி விளைச்சல் எடுக்க வாய்ப்பு. சரி. அதை விற்பனை செய்கிற வகையில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு அறுவடைக்கு சொல்லுங்கள்?
0: ஒரு அறுவடைக்கு ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1,500 ரூபாயில் 2,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும்.
1: அதாவது உங்களுக்கு வரவு.
0: வரவு.
1: சரி. எவ்வளவு செலவு அதில்?
0: அதில் பாதி வந்து செலவாயிருங்க, பாதி 50% செலவாயிரும்.
1: அப்போ அங்கக வழியாக சாகுபடி செய்யும் பொழுது ஒரு ஏறக்குறைய ஒரு 2 மடங்கு, ஒரு 50% செலவுனா 100 மடங்கு நமக்கு லாபம். அப்போ அது இரட்டிப்பு லாபம் நமக்கு கிடைக்கும். சரி. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் மினைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
1: ஐயா சொல்லுங்க. வணக்கம்.
2: ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தான் விவசாயம் இருந்தேன் காய்கறிகளே. நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பயன்படுத்துறவங்க மட்டும்தான் காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய சூழல் உருவானது. ஆனால் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொடி வகை காய்கறிகளுக்கு யாரும் கிராமப்புறத்தில் மருந்தே அடிக்கிறது இல்லை.
1: சரி.
2: ஒன்று சுரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய். இதை வந்து யாருமே கிராமப்புறங்களில் இப்போ யாருமே சாப்பிட்றதில்லை. ஆனா அதே சமயத்துல முருங்கைக்காய் பருக்கு பாத்தீங்கன்னா அதுல யாரு இப்ப கெமிக்கல் கொடுக்குறது, அது உண்மை இயற்கையாக வர்றது.
1: சரி.
2: அதை மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பளபளப்பா இருக்கணும், காய்கறி பூச்சியே இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க.
1: சரி.
2: அதனால நாங்க என்ன பண்றோம்னா கெமிக்கல் பயன்படுத்தி அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும், எப்பவுமே இயற்கையா போகணும் அப்படின்னு என்னென்ன வழிமுறைகளை செஞ்சா நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சார் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா கேட்கலாம். அதாவது காய்கறிகள் பளபளப்பா இருந்தா தான் நுகர்வோர் வாங்குறாங்களா, இல்ல நமக்கு இயற்கை வழியா விளைவித்த காய்கறிகள் போது வரவேற்பு இருக்கா?
0: வரவேற்பு இருக்குங்க. இயற்கை முறையில செய்யறப்ப வரவேற்பு இருக்கு, அதுக்குன்னு வாங்குறாங்க.
1: சரி. இப்ப என்ன மாதிரியான இடுபொருட்களை பயன்படுத்துறீங்க?
0: நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு இடுப்புகளும் கூடும், அதிகபட்சம்

0: நானே உற்பத்தி பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகவியா, மீனமிலம், முட்டைக்கரைசல், பூச்சிக்கு பார்த்து, அதை இல்லாமல் நம்ம நுண்ணுயிர்கள் பயன்படுத்தும் வேளாண்மை துறையில் கொடுக்குற பேசில சப்ஸ்டிலஸ், ட்ரைகோட்ரமா விரிடி, சூடோமோனஸு, அசோஸ்பெரிலம், பாச பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா, இதெல்லாமே பயன்படுத்திட்டோம். ரொம்ப பூச்சி கட்டோ முடியல பேசிலஸ் பேசியான யூஸ் பண்ணுறோம். அதை இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஐந்திலை கரைசல், பத்திலை கரைசல்லாம் சொல்கிறோம், அது வந்து நம்ம ஒரு கணக்கு, ஐந்திலையே பத்திலேன்னு கணக்கு இல்லை. நம்மகிட்ட என்ன இலைகள் கிடைக்குதோ அதை வச்சே நம்ம கோமியத்தில் உற வச்சு கட்டுப்படுத்திடலாம். அது மாதிரி
1: இந்த பூச்சி நோய் கட்டுப்பாடை பற்றி நம்ம விரிவாகவே பேசலாம். இப்போ பொதுவாக விவசாயிக்கு ஒரு சந்தேகம், இந்த யூரியா, டிஏபி, பொட்டாஸ் உரங்கள் இல்லாமல் நம்ம காய்கறி சாகுபடியை செய்ய முடியுமா?
0: கட்டாயமும் உறுதியாக செய்ய முடியும்.
1: எப்படி?
0: நம்ம அடி அது ஒரு பேஸு மண்ணை நம்ம வந்து ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் தான், அதை தயார் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம்.
1: சரி,
0: நீங்கள் எப்போதுமே எந்த பயிராக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 50 கிலோ மண்புழு வரும், 2 கிலோ பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், 2 கிலோ ட்ரைகோட்ரமா விரிடி, 1 கிலோ அசோஸ்பெரிலம் பாச பாக்டீரியா, 1 கிலோ அசோஸ்பெரிலம், 1 கிலோ பாச பாக்டீரியா, 1 கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா, 1 கிலோ ஜிங்க் மொபைலைசர் பண்ணி, இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸில் கொடுத்துட்டோம்னாக்க அந்த பயிரை வந்து நல்ல உயிர் உண்டாக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்முடைய எரிபொருளுக்கு பஞ்சகாவியா, மீன் அமிலம், அமிர்த கரைசல், நம்மளால் என்ன தயார் பண்ணி பயன்படுத்த முடியுமோ அதை தயார் பண்ணி பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அளவுங்கிறது 1 சென்ட்டுக்குரிய அளவு
0: இல்லை, அந்த 50 கிலோங்கிறது ஒரு ஏக்கர்,
1: 1 ஏக்கருக்குரிய அளவு தான். சரி சரி, இப்போ இந்த காய்கறிகளை வந்து விதைகளை வாங்குறீங்க, விதை நேர்த்தி செய்கிறீங்களா?
0: விதை நேர்த்தி அவசியம் கட்டாயம் செஞ்சாகணும். விதை நேர்த்தி செஞ்சால் தான் நம்ம வந்து அந்த விதை முளைக்க வரப்போ நோய் நொடி இல்லாமல் அது நல்லா வருதுங்க. விதை நேர்த்தி அவசியம் செய்யணும். உங்களுக்கு பேசில் சுடமுனஸ் சொல்கிறீங்க, சுடமுனஸ் ட்ரைகோடமா விடல விதை நேர்த்தி செஞ்சு பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: சரி, காய்கறிகள் அப்படிங்கும்போது குறைந்த வயதிலே நமக்கு அறுவடைக்கு வந்துடுது. காய்கறிகள்லாம் ஏறக்குறைய 20-25 நாட்களில் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். அப்போ அந்த இளம் பயிர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஊட்டச்சத்துக்கு, என்ன மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளுக்கு பயன்படுத்துவீங்க?
0: வளர்ச்சி ஊக்கிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் மீனமிலம் பஞ்சகாவியாக தான் யூஸ் பண்ணுறேன். அந்த இளம் பயிருங்கிறப்ப அதில் மீனமிலம் யூஸ் பண்ணுறதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி தான் பயன்படுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட நம்ம இயற்கை எடுப்புலன்னு கொஞ்சம் 100 மில்லி போட்டுனா கூட அந்த கீரை வந்து பாதிச்சிருது. அதே மாதிரி பஞ்சகாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு டேங்க்கு 10 லிட்டருக்கு 100 மில்லி பயன்படுத்தலாம். இதோடு வந்து நம்ம வந்து இந்த சூடமுனசு ட்ரைகோட்ரமா விரிடி கலந்து எப்போ ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம பயன்படுத்துகிறப்ப நோய் இல்லாமல் கொண்டு வரலாம். மெயினாக வந்து நோயிலேருந்து தப்பிச்சிட்டோன்னா பூச்சியெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரி, அதிகமாக காய்கறி சாகுபடியில் விவசாயி சந்திக்கக்கூடிய பிரச்சனை பூச்சி பிரச்சனை, தண்டு தொலைப்பானாக இருக்கட்டும் இல்லை காய் தொலைப்பான்கள் இருக்கும், அது குறிப்பாக கத்திரிக்கையில் காய் தொலைப்பானுடைய தாக்குதல் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான பூச்சிகளை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது?
0: பூச்சிகளை இயற்கையாக இருக்கிறத பிறகு நம்ம வந்து 5 இலக்கரசல் 10 இலக்க இது ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய் கரைசல் அடுத்து பயன்படுத்தலாம். இன்னொரு முறை பார்த்திங்கன்னாக்க வேப்பங்கொட்டையும் பூண்டையும் 1-2 கிலோ வேப்பங்கொட்டை, 1 கால் கிலோ பூண்டை இடித்து கோமியத்தில் 3 நாள் ஊற வச்சு அதை வந்து நம்ம பூச்சி கட்டுப்பாடு பயன்படுத்தலாம். இதுலேயும் கட்டுப்படுத்தலாம் பெவரிய பேசியான பயன்படுத்தி பார்க்கலாம்.
1: இந்த 5 இலை கரைசல்னு சொன்னீங்க, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 5 வகையான தாவரங்கள் என்னென்ன?
0: நான் வந்து வேப்ப இலை பயன்படுத்துகிறேன், இருக்க இலை பயன்படுத்துகிறேன், நொச்சி இலை பயன்படுத்துகிறேன், என்னோட கொய்யா மரம் இருக்கு இல்லைங்களா, கொய்யா அந்த மாதிரி இது பண்ணுறேன், இந்த சோத்துக்கத்தால் மெயினாக எருக்கு போடாமல் நான் வந்து இந்த பூச்சி விரட்டி பயன்படுத்த மாட்டேன். அவசியம் இருக்க இலை போட்டால்
1: சேர்க்கணும். இப்போ நம்ம பகுதியில் நம்ம தோட்டத்தில் என்ன
0: என்னென்ன கிடைக்குதோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம்.
1: சரி சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: புதுக்கோட்டை
1: மாவட்டம்
2: கிடக்குது
1: என்ன தக்காளி செய்யலாம் அதுவும் இயற்கை முறையில் செய்யலாம் ஐயா சொல்லுவாங்க, நீங்க சாகுபடி செஞ்சுட்டு

0: எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ தக்காளி கொடுக்கணும், கொடுப்பீங்களா? கொடுத்துடலாமா? சமையலுக்கு சரி கேட்கலாம்.
1: நீங்கள் நாட்டு ரக தக்காளியை பயன்படுத்துங்க. மெயினாக பேஸ் அந்த அந்த மண்ணுடைய தயார் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான், மண்புழு உரம் இல்லைன்னா மக்கிய தொழு உரம். இந்த பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் சூடோமோனஸ் ட்ரைகோட்ரோமா விரிடி அசோஸ் இந்த நுண்ணுயிர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் கலந்து பேஸில் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வளர்ச்சி ஊக்கியாக நீங்கள் வந்து மீனாமீனம் பஞ்சகாவியை பயன்படுத்துங்க. பூச்சி விரட்டியாக இந்த மூலிகை பூச்சி விரட்டி பயன்படுத்துங்க, அதுவே போதுமானது.
0: அது இப்போ அம்மா கேட்குறது, நம்ம மாடி தோட்டத்தில் அல்லது பால்கனியில் இப்போ சாகுபடி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக க்ரோ பேக்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை நம்ம வந்து கொடுக்குறாங்க. அதில் நமக்கு வந்து மண்புழு உரத்தை செம்மண்ணையும் மண்புழு உரத்தையும் சரிசம அளவில் கலந்து நம்ம சாகுபடி செய்யலாம். அதை நீங்கள் சொல்வது போல் அந்த பூச்சி மற்றும் நோய்களுக்கான இயற்கை இடுபொருட்களுமே
1: அது அவசியம் சார், அது கட்டாயமாக செஞ்சு ஆகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் விதை போட்டிங்கன்னா அந்த விதை முளைப்பு வரப்போ தெளிவாகவே இருக்காது, நல்லா நீங்கள் கண் கூட உணர முடியும் அதில்.
0: இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகம் மூலமாக இந்த மாடி தோட்டத்துக்கு தேவையான அந்த க்ரோ பேக், அதே போல் அந்த இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. முக்கியமாக நாட்டுக்காய்கறி விதைகளும் கொடுக்குறாங்க. அதனால் அதை அதனை அவசியம் நம்ம நேர்கள் பயன்படுத்திக்கணும்.
1: விதை நேர்த்தி அவசியம்
0: அவசியம் செய்யணும். சரி, இப்போ இந்த கத்திரியை தவிர்த்து தினசரி சந்தைக்கு என்னென்ன காய்கறிலாம் கொடுத்துட்டு வரீங்க?
1: வெண்டைக்காய் கொடுக்குறோம், கொத்தரங்காய் கொடுக்குறோம், கீரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொடி வகை பயிர்களில் புடலங்காய் பீக்கங்காய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ ஒரு தோராயமாக ஒரு ஒரு பாதிக்கு பாதி லாபம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு போகிறதுல உங்களுக்கு என்ன சிரமங்கள்லாம் இருக்குது?
1: சந்தைக்கு கொண்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்னென்னா, இங்கே குடும்பம் வரைக்கும் நான் எங்களுடைய கிராமத்தில் கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா உழவர் சந்தை நான் ஆட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ஒரு இடர்பாடாக இருக்குது. இந்த நம்ம நுகர்வோர் வந்து எங்களை மாதிரி விவசாயிகளை நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு எங்கள்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
0: சரி சரி, இந்த நஞ்சில்லாத உணவு அப்படிங்கும்போது காய்கறிகள் அதற்கு அதோட சேர்த்து அரிசி, நமக்கு பிரதான உணவு வந்து அரிசி தானே நம்ம பகுதிகள் எல்லாமே. அப்போ வந்து இயற்கை வழியில் அங்கக முறையில் நீங்கள் நெல் சாகுபடியும் செய்கிறீங்களா?
1: ஆமாங்க ஐயா, சின்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரி,
1: நெல்லில் பார்த்திங்கன்னா தூய மல்லி, மைசூர் மல்லி, வாசனை ஜீர சம்பா, கருப்பு கவுனி, கொத்தமல்லி சம்பா, இந்த அந்தியரகமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: இப்போ நெல் சாகுபடியில் இப்போ இந்த மாதிரியான பாரம்பரிய ரகங்களை ஏன் தேர்வு செய்கிறீங்க?
1: நம்ம இயற்கை முறையில் பண்ணுறப்ப பாரம்பரிய முறையில் செய்கிற அந்த பாரம்பரிய ரகத்தை செய்கிறப்ப தான் வெற்றி அடைய முடியுது. அதனால் இந்த ரகத்தை செயல் பண்ணுறேன். இதையும் வாங்க என்கிட்ட நுகர்வோர் வாங்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: சரி,
1: எனக்கு ஆதரவு தர முறை கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி சரி, இப்போ இந்த நெல்லை சாகுபடி பண்ணுறீங்க, அப்போ நுகர்வோர்கிட்ட போகும்போது அரிசியாக தானே கொண்டு போகணும்?
1: ஆமாம்.
0: அப்போ அதுக்கு என்ன செய்றீங்க?
1: நான் அரிசியாக மாற்று தான் மதிப்பு கூட்டு தான் விற்றுக்கிட்டு இருக்கேன். அரிசியை மாற்றி விற்கிறப்ப ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்கா, ஒரு தூய மல்லியை எடுத்துக்கங்களேன், ஒரு 28 மூட்டை வருது ஒரு ஏக்கருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அரிசியாக கிடைக்கிறது வந்து ஒரு
0: ஒரு 30 மூட்டை கிடைக்குமா?
1: 14 மூட்டை அரிசியாக
0: அரிசியாக கிடைக்கும்.
1: இப்போ அரிசியாக ஒரு கிலோங்கிறப்ப நமக்கு வந்து 80 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்ல லாபகரமாக இருக்குது.
0: ஓகே, செலவுக்கு செலவை விட நமக்கு ஒரு பாதிக்கு பாதி லாபம்
1: கிடைக்கிறது.
0: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: ஐயா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: நான் கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயர் வட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லசாமி.
0: சொல்லுங்கள்
2: ஐயா. இப்போ நான் வந்து கத்திரியை நட பண்ணியிருக்கிறேன். இதுவரையிலும் கெமிக்கல்லாம் எதுவும் வைக்கல. இப்போ நட்டு 25 நாள் ஆயிடுச்சு.
0: சரி,
2: அங்கக முறையில் வந்து அதை வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன். அங்கக முறையில் நம்ம வந்து இப்போ அதுக்கு வந்து என்ன உரம் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாங்கிறத
0: எவ்வளவு ஏக்கரில் வச்சுருக்கீங்க, நடவு செஞ்சு எத்தனை நாள் ஆச்சுங்கய்யா?
2: நடவு செஞ்சு இப்போ வந்து 20 நாள் ஆயிடுச்சுங்க.
0: எவ்வளவு ஏக்கர்?
1: அருகாமையில வந்து இந்த நுண்ணுயிர் உரங்கள் கிடைக்குங்க ஐயா, அதை வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு நீங்க உங்கள்கிட்ட மண்புழு உரம் பகுதி பகுதியில் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை மக்கிய தொழு உரத்தோட கலந்து வேர்ல வச்சிருங்க ஐயா. வேர்னா வேர் பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க, மண் அந்த வேர் பகுதியில் கொடுத்துருங்க. மேலே வந்து நீங்கள் வளர்ச்சி ஊக்கி நீங்கள் இந்த மீன் அமிலம் பஞ்சகாவியம் எது கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப

0: அருமையாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒருக்கா நீங்கள் ஒரு இடுபொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு இன்னொரு விஷயத்தை நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா, பூமியை வந்து காய வெட்டக்கூடாது. அந்த பூமி வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பயிரை வந்து நல்ல செழுமையாக கொண்டு வர முடியும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உயிர் உரங்கள் அசோஸ்பை எல்லாம் ஃபாஸ்பை பாக்டீரியாலாம் நம்மளுடைய வேளாண்மைத்துறை மூலமாகவே கிடைக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பஞ்சகவ்யா மீன் அமினோ அமிலம் வந்து எந்த நேரத்தில் எத்தனாவது நாள் நம்ம கொடுக்கணும்?
0: 10வது நாள்லேருந்தே நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிடலாங்க. எந்த பயிராக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபார்முலா, ஒரு நம்ம ஒரு சூத்திரமாக எடுத்துக்கணும், ஃபார்முலாவாக எடுத்துக்கணும். எந்த பயிராக இருந்தாலும் 10வது நாள்லேருந்து வந்து நம்ம அதை கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா பூச்சி நோயிலேருந்து அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரலாம். நம்ம இளம்பயிர்னு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அளவை மட்டும் குறைச்சி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சரியாக வரும்.
1: அதாவது நோய் அல்லது பூச்சி தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே
0: வருமுன் காப்போங்கிறது.
1: சரி சரி, அப்போ 10வது நாள் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பூச்சி மருந்து ஒரு நோய் மருந்து அப்படி கொடுத்துட்டே வரலாம். சரி, இப்போ இந்த இயற்கை இடுபொருள் அப்படிங்கும்போது இதை தயாரிப்பது எப்படி? அது ஒரு பெரிய ஒரு சவால் விவசாயிகள் இருக்குது. நீங்கள் எப்படி இயற்கை இடுபொருளை தயாரிக்கிறீங்க?
0: நான் இயற்கை இடுபொருட்களை வந்து நான் சொந்தமாக தயார் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இயற்கை இடுபொருளை தயாரிக்கிறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பசுமாட்டோடைய கோமியம் தான். அதை வந்து நம்ம சேகரித்து நிறையா வச்சுட்டோன்னா நம்ம எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் இயற்கை இடுப்புக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா ஒரு முறையில் நம்ம தயார் பண்ணி எடுத்துடலாம். அப்போ மாட்டு சாணத்தை ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கோமியம் சேகரிக்கிற முறை தான் அது. பசுமாடை எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த பொழுது விடிகிற நேரத்தில் எழுந்திரிச்சு கோமியம் விட்டுரும். அந்த நேரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் வெள்ளனை எழுந்திரிச்சு அந்த கோமியத்தை பிடிச்சி சேகரித்து வச்சுட்டோன்னா, நீங்கள் 6 மாதம் 1 ஆண்டு காலம் சேகரித்து வச்சுருந்தா கூட அந்த கோமியம் வந்து வீரியம் குறையாது, வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த கோமியம் நம்ம கையில் இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம தேவையான இடுபொருட்களை எப்போ வேணாலும் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இது பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் திட்டமிடல் வேணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளோட இடுபொருட்களை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம். 1 மாதத்துலேருந்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். 1 மாதம் ஆச்சு, அதை ஒரு வாட்டி தான் யூஸ் பயன்படுத்தணும்னா அப்படி இல்லை, 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதை அந்த நம் நாட்கள் கூட கூட கூட அதனுடைய வீரியம் அதிகமாகுது.
1: இப்போ வருகின்ற ஆடிப்பட்டத்தில் காய்கறி சாகுபடி அங்கக முறையில் செய்கிறவங்க இப்போ இருந்தே அதற்கான
0: இப்போயே தயாராகிட்டு
1: அதை கைவசம் வைத்து.
0: இன்னமும் நான் சொன்ன பார்த்தா, நீங்கள் இன்னும் 3 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த இடுபொருட்களோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும்.
1: சரி சரி,
0: பஞ்சகாவியாக இருக்கட்டும், மீனமிளம் மீனமிளம்லாம் இன்னும் நாள்பட அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது.
1: சரி, இப்போ நீங்கள் எத்தனை மாடுகள் வச்சு பராமரிக்கிறீங்க?
0: நான் 2 நாட்டு பசு மாடு தான் வச்சுருக்கேன்.
1: சரி சரி, இப்போ இதில் வந்து கோமியம் சாணம் தவிர நாட்டு மாடு மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதா?
0: வருதுங்க. அதை அந்த சாணத்தை வந்து நான் வந்து மண்புழு உரமாக தயார் பண்ணியிருக்கேன், மண்புழு உரமாக தயார் பண்ணிருவிடேன். அதை இல்லாமல் இந்த பஞ்சகாவிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கள் குழு இருக்குது எங்கள் ஊரில், அது 2 பெண்கள் தயார் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருந்து அந்த பஞ்சகாவிய விளக்கும் தயார் பண்ணிட்டுருக்கேன்.
1: இப்போ இந்த இடுபொருட்கள் வந்து விற்பனையும் செய்கிறீங்களா விவசாயிகளுக்கு?
0: விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: இப்போ என்னுடைய ஃபார்ம் பண்ணையோட பேரே வந்து ஸ்ரீ என்எஸ்பி ஆர்கானிக்ன்னு இருக்கும்.
1: சரி, இப்போ 1 லிட்டர் பஞ்சகவியா என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க?
0: 150 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன்.
1: இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு தனியான இடம் வசதியெல்லாம் உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கா?
0: இருக்குது, தோட்டத்தில் இருக்குது.
1: சரி சரி,
0: உதவிக்கு ஒரு ஆள் வச்சுக்குவேன். நானும் குடும்பம் வரைக்கும் நம்ம விவசாயிங்கிறப்ப நம்முடைய உழைப்பும் அதில் இருக்கணும். நம்ம வந்து அதனோட நேரடியாக அந்த ஆர்வத்தோடு செயல்படணும். குடும்பத்துலேயும் ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி பிள்ளைங்கள்லாம் ஒத்துழைப்பு தர்றாங்க, அதுவும் என்னுடைய வெற்றிக்கு ஒரு சான்றாக இருக்குது.
1: நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ இந்த தொடர்பாக ஏதாவது பயிற்சிகள் அல்ல ஒரு சந்தேகங்களுக்கு வந்து விவசாயிகள் கேட்டால் நம்ம பயிற்சிகள் கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம்.
1: இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாம்
0: கொடுக்கலாங்க.
1: சரி, அதுக்கு உங்கள் அலைபேசி என்ன பகிரலாமே?
0: 95 85 60 69 96.
1: என்னுடைய சொல்லுங்கள்.
0: 95 85 60 69 96.
1: சரி, இப்போ உங்கள் கிராமத்தில் நடராஜபுரத்தில் ரசாயன மருந்து செய்து சாகுபடி செய்கிறவங்க இருக்காங்க, இப்போ நீங்களும் இயற்கை விவசாயத்தில் செய்கிறீங்க. இந்த இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன முறையில் செய்யக்கூடிய விவசாயத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்களை நம்ம கண்பட பார்க்க முடியும்?
0: கண்பட பார்க்கணும்னா, இப்போ இந்த ரசாயன உரத்தில் பண்ணுற பயிர் வந்து ஒரு நோய் நொடி வந்துன்னா அதனுடைய பாதிப்பு உடனே இமீடியட்டாக தெரியும். இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லைங்க, ஒரு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த பயிரை வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ரசாயன உரத்தில் நீங்கள் இமீடியட்டாக அதுக்கு வந்து தடுப்பு கொடுக்கலன்னா அதனுடைய பாதிப்பு அதிகமாயிரும். இயற்கை விவசாயத்தில் அந்த

0: இருக்காது. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. அதே மாதிரி நமக்கு வந்து ஏன் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு கேட்டீங்க, அதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு இடர்பாடு என்ன, எப்படி நான் வந்துக்கு மாறினேன்னா, ஆரம்பத்தில் விவசாயிகிட்ட எல்லா விவசாயிகிட்டையும் நல்ல பொருளாதாரம் இருக்கும், நல்ல நிலத்தை தயார் பண்ணுவாங்க, அழகாக நட்டு வச்சுருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இடர் நடுவில் ஒரு சூழ்நிலையில் வந்து பொருளாதார தடை வந்துடும். அந்த சரியான தருணத்தில் ஒரு பூச்சி வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து வாங்கி அடிக்க முடியாது, ஒரு நோய் வந்துச்சுன்னா மருந்து வாங்கி அடிக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பயிர் பாதிச்சிச்சுன்னா அதை திரும்ப அதை உயிர் ஊட்டி கொண்டு வர்றது ரொம்ப கடினம். அப்போ நம்ம இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுறப்ப அது ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதுலேருந்து
1: இடுபொருள் செலவினமும் குறையுது, அந்த நோய் மற்றும் பூச்சிக்கான தாக்குதலும் குறைவாக இருக்கும். இந்த இயற்கை வெளியே அந்த பாரம்பரிய ரகங்களில்
0: விவசாயி ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப வழி கொடுத்தேன். நம்மளுடைய இப்போ கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கெல்லாம் வழி கொடுத்துறேன். நீங்கள் எல்லாருமே இதை இயற்கையாக உணர்ந்துருப்பீங்க, அதை நானும் உணர்ந்ததுனால சொல்கிறேன். ஆரம்பத்தில் நம்மகிட்ட பொருளாதார நிலை நல்லாயிருக்கும், நல்லா பண்ணிடுவோம். இடையில் ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு தடை இடைப்பாடு வர்றப்ப அந்த ரசாயனத்தை வாங்கி அடிக்கலைன்னா அந்த பயிர் ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. ஆனால் இயற்கை விவசாயத்தில் அப்படி இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு தூயமல்லி போட்டப்போ பூச்சி விரட்டி அடிக்கலைங்க ஐயா, பூச்சி விரட்டி இல்லாமல் இந்த இன்னொரு பார்த்தீங்கன்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் தக்கப்பூண்டு அவசியம் போட்டுருணும், தக்கப்பூண்டு போட்டுணும். புண்ணாக்கு வகையெல்லாம் அதே மாதிரி இந்த காய்கறிகளுக்கும் புண்ணாக்கு வகை அவசியம் பயன்படுத்தும். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப ரொம்ப அருமையாக வருது இயற்கை விவசாயத்தில்.
1: சரி, இப்போ நம்ம பகுதியில் பொறுத்த வரைக்கும் எல்லா வகை காய்கறிகளுக்கும் ஏற்ற பகுதி திருச்சி மாவட்டத்தில். இப்போ வந்து நீங்கள் சொல்ல மாதிரி பந்தல் காய்கறிகளாக இருக்கட்டும், அல்லது கீரை வகைகளாக இருக்கட்டும், அப்போ தினசரி வந்து கீரைக்கும் அதுக்கான தேவையான எருவுகள் கொடுக்கணும், ஒரு நேரம் வந்து பந்தல் காய்கறிகளுக்கும் கவனம் செலுத்தணும். இது ஒரே நேரத்தில் பல்வேறு காய்கறிகளை எப்படி நம்ம வந்து சாகுபடி செய்ய முடியும்?
0: இது அதுக்காக தான் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தும். இப்போ நீங்கள் ரசாயனத்தில் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி மருந்து அடிக்கணும். ஆனால் இயற்கையில் அது கிடையாது, ஒரே மருந்து எல்லாத்துக்கும் கேட்கும். என் நோய்க்கும் அதே மருந்தும், பூச்சிக்கும் அதே மருந்தும், அதுதான் ஒரு இயற்கையோட வெற்றியாக தான்.
1: இப்போ பொதுவாக நமக்கு வந்து நாட்டு காய்கறி விதைகளை தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க?
0: ஆமாங்க.
1: அல்லது நீங்களே விதை உற்பத்தி செய்துக்கிறீங்களா?
0: நான் வந்து முன்னாடி இந்த மாதிரி கண்காட்சிகள் போகிற இடத்துலாம் சேகரித்தேன், இந்த தெரிஞ்ச விவசாயிகள்கிட்ட வாங்கி பயன்படுத்தினேன். இப்போ வந்து என்னோடய தேவைக்கு நானே உற்பத்தி பண்ணி விதையினுட்டே இருக்கேன்.
1: சரி, இப்போ நம்ம மண் வகுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி சாகுபடி செய்கிறாங்க. சில பேர் வந்து அந்த ஊரை சார்ந்து ஒரு சிறப்பு ரகம், இப்போ மணப்பாறைன்னா மணப்பாறை கத்திரிக்காய் அப்படி செய்கிறாங்க. இப்போ அப்படி பார்த்தா உங்கள் பகுதியில் மண் வகை எப்படி இருக்குது, எந்த மண்ணுக்கு எந்த காய்கறி சாகுபடி எடுக்கும் கை எடுக்க முடியும்?
0: பொதுவாகவே மண் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி மண் வந்து ரொம்ப முக்கியம், மண்ணில் கவனம் செலுத்தணும். அப்போ அந்த மண்ணில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறது தான் நான் சொன்ன அந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தணும். இப்போ நாங்கள் இப்போ மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை காய் கத்திரி தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. மற்ற அந்த ஹைப்ரிட் இந்த சிம்ரன்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் விட மணப்பாறை தான் சிறந்ததாக இருக்குது. அப்போ மண்ணுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறப்ப வெண்டைக்காய், கொத்தரங்காய், இந்த ஒரே ஒரு இது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கொடி வகை மட்டும் கொஞ்சம் பாதிப்பு வரும். அந்த
1: நாட்டு காய்கறி விதைக்கும்
0: அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி நல்ல வரக்கூடிய ரகங்களை தேர்வு பண்ணி அந்த நம்ம என்ன முதல் போட்டு நஷ்டப்படுறாமல் என்ன ரகம் நம்ம மண்ணுக்கு வருதோ அதை பயன்படுத்திக்கலாம்.
1: சரி, இப்போ கீரைகள் அப்படிங்கும்போது அதை காலையில் நீங்கள் அறுவடை செய்து உடனே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். எந்த விதமான கீரைகளுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது?
0: அரைக்கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, புளிச்சக்கீரைக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. தண்டுக்கீரை வந்து மெயினாக இந்த மாதிரி கடைங்களில் கொடுக்குறப்ப அங்கேயும் இதாகுது. அதிக வரவேற்பு விரும்பி வாங்குறது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரையும் அரைக்கீரையும் நல்லா விரும்பி வாங்குறாங்க.
1: சரி, இப்போ ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக வந்து நமக்கு விலை ரொம்ப குறைவாக இருக்குது, சந்தை விலை குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது காய்கறிகளே நம்ம தெருவில் போய் கொட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுருது. இப்போ நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறீங்க, அப்போ அந்த விலை பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா?
0: அந்த மாதிரி சூழ்நிலை சந்திச்சுருக்குங்க ஐயா, சந்திச்சுருக்கேன்.
1: ஆனால் அந்த விலை பாதிப்பு உங்களுக்கு நேரடியாக எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அல்லது செலவினம் குறைவுனால உங்களால் சமாளிக்க முடிஞ்சது?
0: செலவினம் குறையினால சமாளிக்க முடிஞ்சது, விலை வீழ்ச்சியும் இருந்திருக்கு.
1: சந்தை விலை கம்மியாக இருந்தாலும் நமக்கு
0: செலவின குறையினாலும் நம்மளுக்கு அதை வந்து சரிப்படுத்திக்கலாம்.
1: சரி, இப்போ நம்ம நேயர் கேட்ட மாதிரி முதல் தடவையாக நம்ம ஒரு ஆடிப்பட்டத்தில் நம்ம காய்கறி சாகுபடி செய்கிறோம், ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு முதல் தேர்வாக என்ன காய்கறிகளை நம்ம எடுத்து செய்யலாம்? ஏன்னா எடுத்தவொடனே எல்லாருமே 2 ஏக்கரில் 5 ஏக்கரில் நம்ம

0: நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை இயற்கை முறையில் செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க. நீ உங்கள் இடுபொருட்களை நீங்களே சொந்தமாக உங்களுடைய பண்ணையில் தயார் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் லாபகரமாக செய்யலாம். இதை நான் சொன்ன நமக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய், இதே போதுமான மிளகாய், மிளகாலாம் 6 மாதம் பயிருங்க. அதெல்லாம் கத்திரியும் மிளகாயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரும். தக்காளி எல்லாம் ஒரு 3 மாதத்துலேயே வரும். வெண்டைக்காய், கொத்தரங்காய் அது மாதிரி 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பயிர்களை நம்ம வந்து பயன்படுத்துவது நல்ல சிறந்தது.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்லுவது மாதிரி காய்கறிகளை நம்ம இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறோம், உழவர் சந்தையிலையோ அல்லது நேரடியாகவோ நுகர்வோருக்கு கொடுக்குறோம். இந்த காய்கறிகளை இப்போ நான் இப்போ நம்ம மாதிரியான திருச்சி மாதிரியான வளர்ந்து வரும் நகரங்களில் வந்து காய்கறிகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
0: மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாங்க ஐயா. இப்போ கத்திரிக்காய், இது கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா வத்தலாக விற்கலாம். அது மாதிரி தக்காளியை பார்த்திங்கன்னா வத்தலாக விற்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சூரிய இப்போ ட்ரையரே வந்துருச்சு, அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தணுன்னா அதில் வந்து நல்ல தரமாக கிடைக்கிது நமக்கு.
1: சரி, இப்போ இந்த நீங்கள் சொல்வது போல் காய்கறிகளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது வருடம் முழுவதும் நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு, முக்கியமாக நமக்கு ஒரு லாபகரமாகவும் செய்ய முடியும். இப்போ வத்தல்லாம் ஒரு பாக்கெட் போட்டு விற்பனை செய்யும்போது நமக்கு நல்ல லாபமும்.
0: வெண்டைக்காய் வத்தெல்லாம் நல்லா விரும்பி வாங்குறாங்க.
1: சரி சரி,
0: நான் கூட ஒரு விவசாயிகிட்ட அங்கெல்லாம் ஊரில் பேசுகிறேன், வெண்டைக்காய் சீப்பாக இருக்குப்பா, வாங்கிட்டு வந்து நான் வத்தலாக போட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஃபீட்பேக் சொல்கிறப்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இவ்வளோ விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது.
1: நிச்சயமாக, இன்னும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்த காய்கறி ஊறுகாயே நிறையா விற்பனையாகும். நீங்கள் வந்து உணவகங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காய்கறி ஊறுகாவே வச்சுருப்பாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம முழுமையாக மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்பனை செய்யலாம். சரி, ஒரு விவசாயி இயற்கை முறையில் சாகுபடி செய்யும்போது அவருக்கு வந்து என்ன மாதிரியான வரவு, என்ன மாதிரியான செலவு வரும்? ஒரு தோராயமாக ஒரு ஏக்கரில் ஒருத்தர் இயற்கை விவசாயம் செய்யும்போது என்ன லாபம் கிடைக்கும்?
0: ஒரு ஏக்கருக்கு ஒரு தோராயமாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 ரூபா உறுதியாக லாபம் கிடைக்கும்.
1: 50,000 ரூபா செலவு, 50,000 ரூபா வரவு, அப்போ நமக்கு வந்து இரட்டிப்பு லாபம்.
0: நான் சொன்ன மாதிரி அந்த நடுவில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. அந்த முறையாக பொருளாதார தடை இல்லாமல் நம்ம வந்து பயிரை கரெக்டாக முறையாக செஞ்சோம்னா வெற்றியும் நிச்சயம், லாபம் லாபம்தான்.
1: சரி, இன்னுமே சில விவசாயிகளுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருப்பதையும் சில இடங்களில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உங்களுடைய வேண்டுகோள் என்ன?
0: அந்த தயக்கமே வேணாம், நீங்கள் வந்து நல்ல துணிச்சலோடு செய்யலாம். ஆனால் அந்த இயற்கை விவசாயத்தை எடுக்கிற ரொம்ப தயங்கி தயங்கி தான் செஞ்சேன். அந்த நெல்லாம் பார்த்து வெற்றி அடைஞ்சோடனே இப்போ அந்த ரசாயனத்தை தொடுறதே நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு விவசாயம் லாபகரமாக செய்யணும்னா நீங்கள் இயற்கை விவசாயம் தான். ஆரம்பத்தில் நீங்கள் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர்லேருந்து ஆரம்பிங்க, நல்லா வெற்றிகரமாக கொண்டு போகலாம். நல்ல ஒரு சிறந்த முறைனா எனக்கு வந்து இந்த இயற்கை முறை தான் சிறந்த முறையாக தெரியுது.
1: சரி, இந்த காய்கறி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரத்துக்கும் அதே மாதிரி வருடம் முழுவதும் ஒரு வருமான வாய்ப்புக்கு, இன்னும் சொல்லப்போனால் நுகர்வோருக்கு பார்வையில் வந்து ஒரு நஞ்சில்லாத உணவு, அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வகையில் ஒரு நஞ்சில்லாத உணவை வழங்கும் வகையில் இந்த காய்கறி சாகுபடி அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக விவசாயிகள் வேளாண்மை துறையோடும் நம்ம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலைகள் நிறைய பயிற்சிகள்லாம்
0: இப்போனா அந்த மாதிரி பயிற்சிகள் நிறையா எடுத்திருக்கேங்க. நான் வந்து எங்களோட திருச்சி மாவட்ட வேளாண்மைத்துறை, திருவரம்பூர் வட்டார வேளாண்மைத்துறை, தூவாக்குடி தமிழ்நாடு பாசன மேலாண்மை பயிற்சி நிலையம், நம்ம சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம், போதாவூர் வாழை ஆராய்ச்சி, எங்கே பயிற்சினாலும் நான் வந்து கலந்துக்குவேன். விவசாயிகள்ட்ட நான் சொல்லக்கூடிய இன்னொரு என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, துறைகள் மூலமாக பயிற்சி கொடுத்தாங்கன்னா அதில் போய் அவசியம் கலந்துக்கங்க. நான் வந்து என்ன வேலை இருந்தாலும் பயிற்சின்னு அழைப்பு வந்துருச்சுன்னா அதில் போய் கலந்துக்குவேன். அது மாதிரி நீங்களும் கலந்துக்கிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களை நல்லா கற்றுக்கிட்டு வெற்றி அடையணும், உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க.
1: நிச்சயமாக, இன்றைக்கு இந்த அங்கக காய்கறி சாகுபடி குறித்து பயனுள்ள நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நேரம் எடுத்து பங்கெடுத்தமைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது மித்ரா.
0: நன்றிங்க ஐயா.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை நஞ்சில்லா உணவு, அங்கக காய்கறி சாகுபடி குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் திருச்சிராப்பள்ளி திருவெரம்பூர் ப. செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தி.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
3: பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தி.

0: திருச்சிராப்பள்ளிவானுடைய அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறிச் செல்வதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பிரதமரின் மகப்பேறு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கான சுகாதார வசதிகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கர்ப்பிணி பெண்கள் அவர்களது குடும்பத்தினர் அரசின் இலவச மருத்துவ சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எல்லைப் பகுதிகளின் முழுமையான வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வையை நோக்கமாக கொண்டு நிலவழி மேலாண்மை அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் உள்ள 850 ஏக்கர் ராணுவ நிலத்தில் 250 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைப்பதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். பசுமை எரிசக்தியில் நிலையான வளர்ச்சியை எட்டும் முன்னோடி திட்டமாக இது திகழும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் தயாரிப்பது முதல் அதனை தொடர்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய தேர்வுகள் முகமையின் தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்த அவர், 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான உபகரணங்கள், ஆவணங்கள் தேர்வு மையங்களுக்கு சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே மாநிலத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், ட்ரோன் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டமே காரணம் என்றும் இதனை அரசு முழுமையாக ஒழிக்கும் என்றும் அவர் கூறினார். முதற்கட்டமாக இத்திட்டத்திற்கென 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இரண்டாம் கட்டமாக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேட்டூர் அணையில் 79 அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்த பின்னர் அதனை திறப்பதற்கு குறித்து அறிவிக்கப்படும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர், மாநிலத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் இம்மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்பட்டன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய துணை மின் நிறுவனங்களின் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மாநில காப்பீட்டு நிதி செலுத்தாத பல்வேறு ஒப்பந்ததாரர்கள், சேவை வழங்குநர்களுக்கு எதிர்கால ஒப்பந்தங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் என்று மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனிவரும் காலங்களில் மின்வாரிய ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தினை வங்கிகள் மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையில் மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் அல்லாத துறைகளில் பயிலும் மாணாக்கருக்கு விரிவான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக 5 புதிய துணை சிறப்பு படிப்புகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வைத்திய சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டில் கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு, வணிகம் மற்றும் தொழில் ஆராய்ச்சி, நிலைத்தன்மை, சமூக பொறியியல், திட்டம், விநியோக சங்கிலி மேலாண்மை, சட்டம், பொருளாதாரம் சார்ந்த சிறப்பு பாடப்பிரிவுகள் வழங்கப்பட உள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்களின் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள மண் வளங்களை மீட்டெடுப்பது குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. தம்புலாவில் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி

மனசு மெதுவா வரற்ற மெலடியும் மறக்க முடியாத 80s 90s பாடல்களும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக்க வருது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது இரவு இசை இனிமை. உங்க விருப்ப பாடல்களும் இனிய நினைவுகளோடு பயணிக்க 0431-246-1-240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம்.

0: 8 மணி 13 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கறதுக்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு.
1: திருச்சி ஏர்போர்ட் அருள்ராஜ் சார்.
0: சொல்லுங்க அருள்ராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து புரோட்டா மாஸ்டர் சார்.
0: அப்படிங்களா? ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு புரோட்டா போட முடியும் உங்களால?
1: என்ன சார்,
0: ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு புரோட்டா உங்களால போட முடியும்?
1: ஒரு மணி நேரத்தில் மாவளம் ஊறணும்ல சார், அதுக்கு கலெக்ஷன் இருக்கு.
0: அதாவது ஊறினத்துக்கு பிறகு எவ்வளவு வீசி வந்து புரோட்டா தயாரிக்க முடியும்னு கேட்குறேன்.
1: அது போடலாம் சார், ஒரு 50 புரோட்டா 60 புரோட்டாக்கு மேலே போடலாம் சார்.
0: பரவாயில்ல, விரைவாக போட்டால் 60 வரைக்கும் போடலாம். மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் வேணும்?
1: அமரன் படத்தில் சார்,
0: ம்,
1: வெத்தலை போட்ட சோக்கில் நவரத்ன நாயன் கார்த்திக் பண்ண சார்.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டலாம்ங்க.

மச்சி நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டே.

0: 8:18 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டிணைஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யாருங்கய்யா?
1: விராலிமலை ஏழுமலை கட்டுவாச்சி எடையபிள்ளை ஏழுமலை பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஏழுமலையா, என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும், நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். உங்க வானொலி புண்ணியத்துல நல்லா இருக்கேன். இந்த பாட்டு உங்க நிகழ்ச்சி பூரா அருமையா இருக்கு.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் வேணுங்க நிகழ்ச்சியில?
1: எனக்கு அந்த ஏழு நாட்கள் படத்துல இருந்து என்ன இருந்தது ஈடாரு.
0: நன்றிங்க, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:23 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம் வருக வணக்கம்.
1: திருச்சி செல்வனிலிருந்து சரவணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சரவணன், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கிராமத்து அத்தியாயம் படத்துலேருந்து ஊதா காத்து வீசலன்னு ஒரு பாட்டு வேணும் சார்.
0: பாடி காத்து மாதிரி வீசல, உங்களுக்கு ஊதா காத்து வந்து வீச போகுது.
1: ஆமா சார், அது ஒரு அருமை ஜெயச்சந்திரன் குரல், அருமையா இருக்கு சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: நேரம் 8:29. நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பில் இணைந்திருக்கும் இனிய உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்வது யாருங்க ஐயா?
1: பெரம்பலூர் மாவட்டம் கீழ்த்தளத்தூர் ஆறுமுகம்.
0: சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: நானும் ஒரு தொழிலாளியிலிருந்து பூவெடுத்து வைக்கணும் முன்னால
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாம்யா.

0: ஆகாஷ்வாணி. சிரிப்போம், சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா. கி. ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இதோ.
1: மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மனமகிழ் மன்றம்னு வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே நான் கேட்டேன், அது ஒரு ஆர்கனைசர்கிட்ட போய் கேட்டேன், இது எதுக்கு சார் வைக்கிறீங்கன்னு. அது ஏன் சார் கேட்கறீங்க, ஒவ்வொரு மாசமும் யாரையான ஒரு ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு, அவர் நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு தான் வராரு, அதுக்கப்புறம் அவர் போன பிறகு என்ன பிடிச்சி எல்லாம் திட்டுறாங்க, இந்த ஆளெல்லாம் எப்படியா நீ பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு. அதனால சிரிப்பா பேசணும், அதே நேரத்துல சிறப்பா பேசணும், இந்த ரெண்டும். அதாவது வானொலியில பேசும்போது இந்த வானொலியில பேசி வெளிமேடைகள்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து 90 ஆண்டு வானொலிக்கு வந்த உடனே நான் ஒரு பெரிய வணக்கத்தை செலுத்துகிறேன், ஏன்னா இதனுடைய வயசு 90. அது மட்டுமல்ல, வானொலிக்கும் எனக்கும் உள்ள வயசு 50. 1976 நான் திருச்சி வானொலியில நுழைந்தவன், இன்றைக்கு இந்த சென்னை வானொலியில பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய வானொலி அனுபவ வயது 50. இதுல என்ன சிறப்புனா, மனித வாழ்க்கையில நான் ஒரு 3 வரி கவிதை எழுதினேன். அது கவிதையா இல்லையான்னு நீங்க சொல்லணும், நான் அதை கவிதைன்னு தான் எழுதினேன். அதாவது, அழுது கொண்டே வருவது பிறப்பு, அழ வைத்து செல்வது இறப்பு, இடையில் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் சிறப்பு அப்படின்னு அந்த 3 வரியை எழுதினேன். அழுது கொண்டே வருவது பிறப்பு, அழ வைத்து செல்வது இறப்பு, இடையில சிரிப்போடு வாழ்வதுதான் சிறப்பு. எனவே இறப்பு பிறப்பு சிறப்பு, முதல்ல இதை எழுதிக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் ஃபில்லப் பண்ண, இப்படிதான் கவிதை எழுதணும். அதனால கவிதை எழுதும் போது இந்த மோன வருதா சந்தம் வருதா அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் மூடு வருதான்னு கேக்குறாங்க. அதாவது மூடெல்லாம் வராது, முதல்ல நம்ம திறக்கணும், நாம நோட்டை திறக்கணும். நிறைய பேர் மூடி வச்சுக்கிட்டு மூடு வரல மூடு வரலேம்பாங்க. புத்தகத்தை திறக்கணும், மனசை திறக்கணும். அந்த காலத்துல எல்லாம் மூடு என்றதே ஒண்ணு கிடையாது. இப்பதான் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்னு இப்பதான் சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் யாருக்கும் எந்த மன அழுத்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சுகர் கிடையாது. சொன்னாலே ரொம்ப மாட்டேங்கிறாங்க, சார் அது எப்படி சார் இல்லாம இருக்கும். ஒரு ஆள் சொன்னாரு, டெஸ்ட் பண்ணாம இருப்பாங்க சார், டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் சார். இந்த சுகரை முத முதல்ல தமிழ்ல கண்டுபிடிச்ச டாக்டர் யார் தெரியுமா, டாக்டர் அருணகிரிநாதர். அவர் தான் முத முதல்ல திருப்புகள்ல நீரிழிவு, விடா தலைவலி, ஒற்றை தலைவலி ரெட்ட தலைவலிங்கிற அதுக்கு. அதுக்கு என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்னா, ஒற்றை தலைவலி என்ன, ரெட்ட தலைவலி என்ன, அதுக்கு ஒருத்த விளக்கம் சொன்னா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒத்த தலைவலி, கல்யாணம் பண்ண பிறகு ரெட்ட தலைவலி, ரெண்டு பேருக்குமே தலைவலி. ஏன்னா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதான் சார் அப்படின்னு. அது போல ஏன் அந்த காலத்துல நீர் இழிவுன்னு கிடையாதுன்னா, நடந்தாங்க. நான் கூட 32 ஆண்டுகள் என்னுடைய பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போனேன், நடந்து வந்தேன். இதுவரை இறைவனுடைய அருளால எந்த மருத்துவமனைக்கும் நான் போய் சேர்ந்ததே கிடையாது. 73 வயது, 73 வயது. ஏனென்றால் இப்ப டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் நடங்க நடங்கன்றாரு. இவன் 2-வீலர் எடுத்துட்டு போய் நடக்கிறான். ஒரு ஆளு, ஒரு டாக்டர் எங்க ஊர்ல வாக்கிங் போறேன்றாரு. எதுக்கு சாருன்னு, டாக்டர் வாக்கிங் போக சொல்றாரு, அதுக்கு எதுக்கு நடந்தானே போகணும்னு. இல்ல, இந்த 2-வீலர்ல போய் பிளே கிரவுண்ட்ல நிறுத்திட்டு பிளே கிரவுண்ட்ல சுத்திட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். அதுக்கு இங்கே இருந்தே நடந்து போலாமே என்ன. எவன் சார் நடந்து போறது, கால் வலிக்காதா அப்படிங்க. இப்ப பிளே கிரவுண்ட்ல எப்படி நடந்து போவீங்க, 3 ரவுண்டு நடப்பேன், கால் வலிச்சேன்னா வண்டியில போவேங்கிறாரு அங்க. அதனால நடை என்பது குறைந்த உடனே நீரிழிவு வந்துருச்சு. அது போல மனதுல மகிழ்ச்சி குறைஞ்ச உடனே மன அழுத்தம் வந்துருச்சு. ஏன் வந்தது, யாரும் யார் பேச்சும் கேட்க தயாரா இல்ல. குடும்பம் வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தது. கூட்டு குடும்பமா இருந்த போது தாத்தா பாட்டி அப்பா அம்மா, அம்மா ஒன்னு விட்ட சித்தப்பா, ரெண்டு விட்ட சித்தப்பா, கை விட்ட சித்தப்பா, நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்களோட பேசுவோம், கலாய்ப்போம், சத்தம் போடுவோம், நம்முடைய மன உணர்வுகள்லாம் வெளியில வந்துடும். ஆனா இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற, அது என்னடா நியூக்ளியர் ஃபேமிலின்னா, அதாவது தனித்து போதல், தனித்தன்மையோடு வாழறாங்களாம். அதனால தனித்து போவதனால மனிதன் என்ன ஆயிடுறான், தனிமைப்பட்டுறான். அப்ப அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் யார்ட்டையும் காட்ட முடியாது, பிரஷர் வருதுங்கிறான். நிறைய பேர் கோயில்ல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமாவது மனசை தியானம் பண்ணும், தியானம் பண்றாங்களா கோயில்ல. ஒரு அம்மாவும் அவருடைய கணவரும் கோயில்ல பார்த்தேன். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அம்பாள் சன்னதியில போய் என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுங்கறாங்க.

இவர் என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி கொடுங்கிறாரு. நான் ஒரு நாள் ரெண்டு பேரும் நமக்கு வேண்டியவங்க தான். நான் இந்த அம்மாட்ட வந்து சொன்னேன், ஏமா என்னதான் இருந்தாலும் அவர் உங்க புருஷன், 50 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு, இதுக்கு மேலேயாவது சண்டை போடலாமா, ஒன்னா இருக்க வேண்டாமா, இது வரைக்கும் வாழ்ந்ததே பெருசுங்க. அது கிட்ட எல்லாம் இன்னும் என்ன தவிர சில பெண்கள் சொல்ற ஒரே வார்த்தை, என்ன தவிர அந்த ஆளோட எவனுமே வாழ மாட்டான் அப்படின்னு, என்ன தவிர அத இந்த அம்மா பெருமையா சொல்லு. ஆக ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க, ஏன் ரெண்டு பேருக்கும் டென்ஷன், ஆனா விட்டு கொடுக்கறது இல்ல. இன்றைய தினம் ஏன் மனிதனுக்கு மன அழுத்தம் வருகிறது என்றால், மனதில அழுத்தம் வருவதற்கு காரணமே மனம் விட்டு பேசுவதில்லை, உணர்ச்சிகளை வெளியே காட்டுவதில்லை. போய் முகங்களை சுமந்து கொண்டோம், வீட்டுக்குள்ள இருந்து கிளம்பும் போதே ஒரு பெரிய மாஸ்க் போட்டுட்டு வந்துடுறா, சிரிச்ச மாதிரி இல்ல சார், ரொம்ப சிரிச்சவர் சார், ரொம்ப நல்லவர் சார். அவரு வள்ளுவர் சொல்றாரு, விடியா மூஞ்சின்னு உலகத்துல சில பேர் இருக்கான், அவனுக்கு ஏன் விடியா மூஞ்சின்னு பேர் வச்சார்னா, அந்த இருட்டு முழுக்க அவன் மூஞ்சில இருக்குமா, அது எப்படிறா அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் சிலதெல்லாம். இந்த விடியா மூஞ்சிக்கு ஏதாவது விளக்க வேண்டுமேனு சொல்லிட்டு திருக்குறளை தேடிக்கிட்டே வந்தேன். திருக்குறளை டக்குன்னு பிடிச்சேன் ஒரு இடத்த, விடியா மூஞ்சிய பத்தி திருவள்ளுவர் பாடியிருக்காரு, அந்த காலத்திலேயே அவ்வளவு விடியா மூஞ்சி இருந்திருக்கான் போல் இருக்கு. எப்பா 2053 முன்னாடி இவ்வளவு விடியா மூஞ்சிய பார்த்து அவர் விடியா மூஞ்சி நேரடியா எழுத முடியாது இல்ல, பரிமையாளர்கள்லாம் கோச்சுக்குவாரு. அவர் என்ன எழுதினாரு, சிரித்து பேசி மகிழ்ந்து வாழ தெரியாதவனுக்கு இந்த உலகம் பகலில் கூட இருட்டுதான், பகலில் கூட இருட்டுதான், நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞானம் பகலும் பார் பட்டன்று இருள். நகல் வல்லார் அல்லாருக்கு, இந்த இடம் தாங்க முக்கியம், நாம சந்தோஷமா இருக்கணுங்க. சந்தோஷங்கிறது நாம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்கிட்டே தான் நமக்கு வரணும்னு நினைக்கிறோம், அது தப்பு. நம்ம கிட்டே இருந்து அடுத்தவங்களுக்கு போகணும். சில பேர் இப்ப ஐயா எல்லாம் பார்த்தா சிரித்த முகமா இருக்காங்க, சில பேர் முகம் பார்த்தா ஒரு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட சோகமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இப்பதானே கொடுக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கு, வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிமா, சரி இப்பதான் கொடுத்தேன சிரியாண்டா, எண்ணி பாக்கணும், வீட்டுல போய் சரியா இருக்கணும். அந்த காலத்துல கம்பனை எழுதுறான்னு ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, அது கம்பனே எழுதல, நம்ம ஊர்ல இல்லாதெல்லாம் இருக்கிறதா சொல்லுவான். என்ன, கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு பாட்டு இருக்கு, அது கம்பன் பாடவே இல்ல. என்ன, விடங்கொண்ட மீனை போலும் வெண் தழல் மெழுகை போலும் படம் கொண்ட பாந்தல் வாயில் பாம்பை போலும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது ராவணன் எவ்வளவு கஷ்டப்பட்டானா, கடன் கொடுத்தான் பாருங்க, அவனை சொல்லல, கடன் வாங்கினான் பாருங்க, கடன் பட்டான்னா கடன் வாங்கினவனை போல ராவண கஷ்டப்பட்டான்னாரு. இன்னைக்கு நாம கொஞ்சம் அதை மாத்திக்கணும், கடன் கொடுத்தவனை போலன்னு. ஒரு ஆள் சொல்றான், வாங்கின உடனே வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரியா இருப்பான், வாங்கின உடனே என்கிட்ட வாங்கிடுவியா நீ, வாங்கிடுவியா நீ அப்படிமா, ஏன் அப்படி கேக்குறேன்னா, விசாரிக்கலையே ஊர்ல என்ன பத்தி, நான் இது வரைக்கும் வாங்கினவன் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அப்படின்னா, என்னடா தப்பு இல்லையா, வாங்கின கடன், ஐயோ கடன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ போய் அகராதிய பாரியான்னா, நான் வீட்டுல வந்து தமிழ்ல அகராதிய பார்த்தா கடன்னா லோன் கிடையாது, கடமைன்னு அர்த்தம், என் கடன் பணி செய்து கிடப்பேன்னு தோசை திருப்பி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஆள் தோசை மாஸ்டரான்னு கேக்குறான், இல்லப்பா உழவாரம் பாது கோயில்ல போய் தூய்மை பணி செய்வாரு, நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கரம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடமை, கடன்னா கடமைன்ற. அப்ப உன் கடமை கொடுக்கறது முடிஞ்சு வச்சுன்னா, இவன் சொல்றான் அப்ப கொடுக்க மாட்டியாப்பா அப்படின்னு, நான் இது வரைக்கும் 8 அட்ரஸ் மாறி மாறி வந்துட்டேன், பக்கத்துல வாங்குவேன், கொடுக்க மாட்டேன்னு, ஏடா வாங்கினா கொடுக்க வேணாமாப்பா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கமா போச்சுன்றான். எப்படி பானு, எங்க டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் இதெல்லாம் மாட சொல்லுவாங்க, 14ல 9 போகுமான்னு கேட்டாங்க, போகாதுன்னு 4ல 9 பண்ணா பக்கத்துல கடன் வாங்கிக்கேன்னாங்க, உனக்கு எப்ப வேணும்னாலும் பக்கத்துல கடன் வாங்கிக்கேன்னாங்க. அன்னைக்கு டீச்சர் சொன்னாதான் நான் இன்னி வரைக்கும் கடைபிடிக்கிறேன், நமக்கு கையில இல்லைன்னா பக்கத்துல வாங்கிக்க, இந்த பக்கம் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த பக்கம் வாங்கு, இப்படி பக்கத்துல பக்கத்துல வாங்கிட்டா நான் கொடுக்க மாட்டேன், தெருவை மாத்திருவேன், அடுத்த தெருவுக்கு போடுவேன், இப்படி சாமர்த்தியம் உனக்கு இருந்தா என்கிட்ட வாங்கிக்கன்றான்.
அப்படி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதுவும் நான் 32 ஆண்டுகள் அவர் சொன்னாரே, மாணவர்கள்ட்ட இருந்து பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது போல ஒரு அரங்கத்துல பேசும்போது சொன்னேன், துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தில்

0: இருந்து நாம சந்தோஷமா வெளியில வரணும்னா துன்பத்தை கண்டு சிரிக்கணும்னாரு வள்ளுவர் இல்லையா. இடுக்கன் வருங்கால் நகுக சொன்னாரே சார், மறுநாள் நான் கிளாஸுக்குள்ள வரேன் அத்தனை பேரும் சிரிக்கிறான் சார். ஏண்டாண்ணே துன்பமே உங்க உருவத்துல தான் சார் வருது. இடுக்கன் வருங்கால் நகுக. நான் பாடம் சொல்ற வாத்தியாடுறா என்ன பார்த்தா துன்பங்கிறியாடான். நேத்தி சொன்னீங்களே சார் துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு, அதான் இன்னைக்கு சிரிச்சோம். அதனை அடுத்து வருவது அகுது ஒப்பதில். அத நாம பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னா இதுவாது பரவாயில்ல. கொஸ்டின் பேப்பரை வச்சு ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடாதுன்னு சார், என்ன சார் இதுன்னா, கொஸ்டின் பேப்பர்ரா சார் இது எனக்கு தெரியவே இல்லையே சார்ன்றான். ஆமாண்டா அதுக்கு பதில் எழுதணுண்டா சார், பரீட்சையே மாத்திட்டாங்க சார்ன்றான். இன்னைக்கு என்னடா எக்ஸாம்னு கேட்டேன் சார், இன்னைக்கு சயின்ஸுன்னு சொன்னாங்க சார்னா. சயின்ஸுன்னா நீ என்னடா பண்ணு? நான் சோசியல் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்தேன் சார்னா. அந்த காலத்துல சோசியல் சயின்ஸ்னு பேர் அதுக்கு, இப்ப அதை மாத்திட்டாங்க சோசியல் சயின்ஸ். இவன் சோசியல் நினைச்சிட்டு வந்துட்டான். இதுல சயின்ஸ் போட்டவொடனே எனக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாது சார், தனியா சயின்ஸ் படிச்சிருக்கேன், தனியா சோசியல் படிச்சிருக்கேன், இது சோசியல் சயின்ஸ் சார் இது. அதனால அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இவன் எப்படி தேர போறான்னு நினைச்சா பக்கத்துல பார்த்து பார்த்து எழுதுறான். எனக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தாங்க 2007. எனக்கு அப்ப எப்படி இருந்ததுன்னா, இயேசுநாதரை சிறுவையில் அறிஞ்ச போது எப்படி எல்லாம் பார்த்து கன்னத்துல போட்டுக்கிட்டாங்களோ அப்படி ஒவ்வொருத்தனும் என் வாழ்க்கையை கெடுத்த வேண்டாயுவே. அத்தனை பேரும் கண்டுக்காம இருந்தானுங்க, இவன் மட்டும் சுத்தி சுத்தி வந்தாண்டா. இடுப்புல வச்சிருக்கிறத எடுக்க விடலடாவே, அவன் எடுத்துட்டு வருவா. நீ எடுத்துட்டு வாடா. நீ நாம சுத்தி சுத்தி வந்தா அவனால எடுக்கவே முடியாது. அவன் அது வெக்கத்தை விட்டு ஒரு கேள்வி கேட்டான், சார் நீங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் சூப்பர்வைசர். சூப்பர்வைசர் என்ன சார் தமிழ்ல? மேற்பார்வையாளர். மேல பாருங்க சார், ஏன் கீழே பாக்குறீங்கன்றான். மேற்பார்வையாளர் கீழே நாங்க அப்படி இப்படி பார்த்து எழுதுவோம். மேற்பார்வையாளர் நம்ம ஆளு மொழி பெயர்த்திருக்காம பாருங்க, மேற்பார்வையாளர். அதனால இங்க கீழே காப்பி அடிக்கிறத பாக்காத. அதுபோல இந்த டிரான்ஸ்லேஷன்ல பள்ளி அறைன்னு இருக்கும், தூங்கிட்டு இருப்பான் மூணு பேரு. கிளாஸ்ல தூங்குறது இருக்க சந்தோஷமான விஷயம். கடைசி பெஞ்சுக்கு போயிடுவான் எல்லாம். இந்த தூங்குறவன் எல்லாம் கடைசி பெஞ்சு ஸ்லீப்பர் மாதிரி. அது கடைசி பெஞ்சுக்கு போயிட்டா அவனை எழுப்ப முடியாது. சில வாத்தியார் கௌரவமா முன்னாடி இருக்கிறவனை வச்சே முடிச்சிட்டு போயிடுவாரு. ஏன்னா இவன் நல்லா படிக்கிறவன் எல்லாம் முன்னாடி இருப்பான், அவன் பேக் பெஞ்சு, அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், பேக் பெஞ்சில் தான் போய் நிப்பேன், அங்க சேர்லயே உட்கார மாட்டேன். அவன் சொல்லுவான், சார் உங்களுக்கு தான் சேர் போட்டிருக்காங்களே, அங்க போய் உட்கார்ந்து தொலைங்களே சார், இங்கேயே வந்து நிக்கிறீங்க. தூங்குறதுக்கடா வந்த, பள்ளிக்கூடத்து படிக்க வேணாமாடா. சார் என்ன போட்டிருக்கு சார் வாசல்ல? என்னடா போட்டிருக்கு? 9th standard டி செக்ஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கு? கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கு? பள்ளி அறை. பள்ளி அறையில தூங்காம வரவேற்பு அறையிலயா தூங்குவாங்க? தமிழ்ல பள்ளி அறைன்னா என்ன அர்த்தம்? தூங்குற இடம்னு அர்த்தம். இந்த பேரை அன்னிலேந்து இன்னி வரைக்கும் மாத்தாம வச்சிருக்காங்க. பள்ளி அறை. ஏன் பள்ளி கொண்டாயோ அப்படியே ரங்கநாத பெருமானை பார்த்து ஆழ்வார்கள் கேட்டாங்க, நீ ஏன்பா தூங்குற? பள்ளி அறைன்னா தூங்குற இடம்னு அர்த்தம். அதனால அவங்க கேக்குறான், இங்க தூங்காம வேற எங்கயா போய் தூங்கும்? நீங்க தூங்குறதுக்கு மட்டும் ஸ்டாஃப் ரூம் இருக்கு. அவங்க கேக்குறான், நீங்க தூங்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் இருக்கு, நாங்க பள்ளி அறையில தூங்கினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாணவர்கள் கேள்வி கேட்கலான்னு சொல்லுவேன். வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்பான். நாளைக்கு வருவீங்களா சார்னு கேட்பான் முத கேள்வி. இல்ல லீவ் போறதா சொன்னீங்களே, டே பாடத்துல ஏதாவது சந்தேகம் கேள்டா.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள்.
0: இங்க நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்துல நான் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் படிப்பேன். பேராசிரியர் சஞ்சீவி என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், சஞ்சீவின் பேர். அவர் இருக்கும்போது திருக்குறள் பத்தி ஒரு அருமையான ஆய்வு கட்டுரைய நான் பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருக்கும்போது அப்பயே வந்து படிப்பேன். ரொம்ப பெருமைப்படுவார், பார் இவர் ஸ்கூல்ல வாத்தியாரு ஆனா ஆய்வு கட்டுரை வந்து படிக்கிறாரு. இந்த பசங்கள்லாம் நம்ம உருவத்தை பார்ப்பாங்க. நம்ம உருவம் எப்பொழுதுமே பெரிய ஐயா மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும், நல்லா தேஜஸா இருக்கணும். நம்மளை பார்த்தாலே என்ன அது குறுக்க ஒரு கதை சொல்றாங்க. ஒரு சொற்பொழிவுக்கு போயிட்டாய், என்னை ஏற்பாடு பண்றவர் வரல, நானும் துண்டு உண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போனேன். அவருக்கு என்ன பார்த்தா சொற்பொழிவான மாதிரியே தெரியல. அவர் வருவாரு வருவாருங்கிறாரு, மைக்ல உட்காந்து அவரு தெலுங்காரு, அவரு வருவாரு, இக்கட ராலேது ஆயின ஒச்சுரு ஒத்தினவனே ஆயின செப்புதுரு பாகம் மாட்டாடுதுரு அப்படின்னு. அங்க வெளியில ஏற்பாடு பண்ணாலு என்ன கூப்பிடுறதுக்காக வந்தது, அவர் அப்பயே உள்ள போட்டாரு யான்ட்டான். அங்கேயிருந்து ஓடியாந்தார் அவரு, இவர் பக்கத்துல நான் உட்காந்தேன்.

ஏமண்டி ஆயன ராலேதா அப்படின்னாரு. அப்ப ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க அவரு, வாருதானா வீரு அப்படின்னாரு. அந்த வார்த்தை யூடியூப் ரூட்டஸ் மாதிரி எங்க ஆளு விழுந்தது. வாருதானா வீருன்னா அந்த ஆள் தானா இந்த ஆளு? அதாவது ஒரு அழகான பாட்டு போடுவாங்க, ஒரு சபைக்கு போனோம்னு வச்சுங்க, அந்த ஒரு பந்தாவோட போனோம்னா யாரும் அதிகமான பெர்னாட்ஷாவை பாராட்டுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு காமெடி ரைட்டரு பெர்னாட்ஷா, அவர் ரொம்ப சாதாரணமான ஆளு, அவருக்கு இந்த பந்தாவே பிடிக்காது. அவருக்கு பாராட்டு கூட்டம் வச்சிருக்காங்க, உள்ள போனாரு, அவர் யாரும் விடல. இதெல்லாம் பெரிய மனுஷங்க கலந்துக்கிற இடம், நீ போயா விட்டாங்க. இவர் வீட்டுக்கு போய் கோட்டு சூட்டு எல்லாம் மாட்டிட்டு வந்தவனே, சார் வந்து மனிதன் மேலாடையின்றி சபை புகுந்தால் நூல் ஆயிரம் படித்தாலும் மதியார். மேலாடையின்றி சபை புகுந்தால் நூல் ஆயிரம் படித்தும் மதியார். அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார், மாலானவர் பட்டு பீதாம்பரங்கள்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு இருக்கிறாரு, அவருக்கு திருமகளை கொடுத்தாராம் பார்க்கடல். மாலானவருக்கு திருமகளை தந்து மான் தோல் ஆடை அணிந்து இந்த கந்தையை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் ஆடிட்டு இருக்கான சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்தது பார்க்கடல் தான். பட்டு பீதாம்பரம் என்ன, அவர் அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு, அவர் எல்லா அலங்காரத்தோட வந்தோடனே பார்க்கடல் பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த மகாலட்சுமியை வச்சுக்கோ அப்படின்ட்டாங்களாம். இவர் சுடுகாட்டுல கந்தையை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான், யோ நீதாங்க லாயக்கு. சிவபெருமானுக்கு விஷம் கொடுத்தது பார்க்கடல் என்று ஒருவர் பாடினார். அது எவ்வளவு அழகான ஒரு பாடல். ஆக அந்த காலத்திலேயே மனிதன் ஆடம்பரத்தை தான் விரும்பினான். வீரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். என்ன, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், மேலே பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அப்படி இருந்தால் அவர் சொல் நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவையர், அதாவது அந்த காலத்துல இதெல்லாம் சங்க இலக்கியம், வேம்புனா கசக்கும், நஞ்சுனா விஷம். ஆனா அந்த பந்தாவை பார்த்து ஆஹா, கண்ணதாசன் அவர்களே ஒரு முறை என்ன பண்ணாரா, ஒரு கவியரங்கத்துக்கு போனாரு. எவ்வளவு பெரிய மகா கவிஞன் கண்ணதாசன். அப்ப எல்லாரும் கண்ணதாசன் கண்ணதாசன் கவியரங்கத்துக்கு வந்து விட்டாருன்னு உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு பையனை கூப்பிட்டு அவனும் கவிதை பாட வந்தவன், இந்தா இங்க வா, என் கவிதையை நீ படி, உன் கவிதையை நான் படிக்கிறேன் அப்படின்னு கவிதையை மாத்திட்டாரா. அந்த சின்ன பையன் எழுதின கவிதையில ஒண்ணுமே கிடையாது, வந்தான் போனான் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அதை மேடையில கண்ணதாசன் படித்த உடனே கிளாப்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு, என்ன அழகா போடுறாங்க, வந்தான் போனான் இருந்தான். ஆனால் மிகச்சிறந்த கண்ணதாசன் கவிதையை அந்த பையன் படிக்கிறான், யாரும் கை தட்டவே இல்லை. அப்படிதான் கண்ணதாசன் சொன்னாரா, இந்த தமிழ் சமுதாயத்திலே எதை சொல்கிறார்கள் என்பதை விட யார் சொல்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்கிறார்கள். எதை சொல்கிறார்கள் பார்க்கறது இல்ல, அது யார் சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்துல அப்படி கிடையாது, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்பாங்க. சின்னவங்க கூட நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அது போல உபன்யாசங்களுக்கு எல்லாம் நம்ம போனோம்னு வச்சுங்களேன், புது புது அனுபவம் கிடைக்கும். முதல் வரிசையில உட்காந்து கேட்பாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பின்னால் வரிசையில இருக்கிறவங்க வந்து கடைசியா, சார் நீங்க இன்னைக்கு சொன்னது ரொம்ப அருமையான ராமாயணம், நான் இன்னைக்கு சொன்னது கந்தபுராணம் ஐயா ராமாயணம் இல்ல, ஆரம்பிக்கும் போது ராமாயணம் மாதிரி இருந்தது. இல்ல உனக்கு பொருத்தமா தான் நீ சொல்ற, ராமாயணத்துல தான் உனக்கு தேவையான ஆள் இருக்கான்னு. என்ன கும்பகர்ண, நீ தூங்கிட்டு இருப்ப, நான் இன்னைக்கு சொன்னது கந்த புராணம். சார் எந்த புராணமா இருந்தான், உங்க வாயிலேருந்து வந்தா அது ரொம்ப சொந்த புராணமா இருக்கு சார். உன்னை இப்படி திரும்பிக்கான், இன்னும் சில பேரு தூங்கிடுவான், கடைசியில இந்த உருவாய் அருவாய் சொல்லும் போது எழுந்துருவான். எழுந்த உடனே நம்ம கிட்ட வந்து, சார் இன்னைக்கு ரொம்ப டாப் சார் அப்படிமா. என்னடா கேட்ட அப்படின்னா, சார் நீங்க சொல்றதெல்லாம் என் வாயால எனக்கு கொஞ்சம் கேட்காது. எப்படி கேட்டிருக்கு பாருங்க, காது கேட்காது.

0: அதனால முன் வரிசையில உட்கார்ந்தேன். என்ன கஷ்டம்னா அவங்க எச்சல் மேல மேல வந்து விழுது. எச்சல் இல்லாம ஏதாவது பேச முடியுமா? நான் ஃபில்டர் வச்சா பேச முடியும். பேசும்போது எச்சில் தெரிக்குது. நான் என்ன பண்றது? நீங்க பின்னாடி போய் உட்காருங்க. காது கேட்காது, முன்னாடி யாரதான் உட்காந்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். அப்படின்ன உடனே நான் என்ன சொன்னேன், நான் ராமனையும் கிருஷ்ணனையும் சொல்லி கொண்டிருக்கேன், என் வாயில ஓடுறது எச்சல் இல்லம்மா கங்காதேவி என்ன அப்படின்னா பாட்டி என்ன நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆஹா, வாயில கங்கையே வச்சிருக்கீங்க, சிவபெருமான் தலையில வச்ச கங்கைய நீங்க வாயில வச்சிருக்கீங்களேன்னு. கடைசி நாள் நான் போனது 9வது நாள் 10வது நாள் எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சு எங்களுக்கு அந்த பரிசுகள்லாம் கொடுத்த உடனே அந்த பாட்டி ஒரு சின்ன பொட்டலம் கொடுத்தாங்க. இது என்னுடைய சின்ன அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு 2 வாழைப்பழமும் அந்த பொட்டலமும் கொடுத்த உடனே, சரி இந்த பொட்டலத்தை அவசியம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு. சரி, ஏதோ பாட்டி ஏதோ பிரசாதம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வாயப்பட்டா ஒரே கசப்பு. சரின்னு சொல்லி சாப்பிட்டா என்ன அதுன்னு கேட்டவுடனே பாட்டி சொன்னாங்க, எங்க ஆத்துக்காரருடைய அஸ்திய கங்கையில கரைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், நான் எங்கேயாவது கங்கைக்கு போகவே முடியல, அது உங்க வாயில வருதுன்னு நேற்று தான் தெரிஞ்சுட்டேன், இப்ப கங்கையிலேயே கரைச்சு விட்டேன்னே எனக்கு குமட்டல் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு, ஏன்னா அஸ்தியே உள்ள போயிடுச்சு. ஏன்னா இதை முதலேயே சொல்லக்கூடாத, சொன்னா நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டுதான் நான் இத்தனை வருஷம் அது கங்கையில கரைக்கணும்னு வச்சிருந்தேன், எனக்கு அவ்வளவு வசதி இல்லை. நல்லவேளை நீங்க சொன்னதுனால இன்னைக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையும், நான் எந்த கதைக்கு போவேன்னு தெரியலையே. ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு வாயில கங்கை இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் சொன்னார், சார் நான் ஒரு மாத்திரை போட்டு வராத தூக்கம் உங்க நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்த உடனே வருது சார், யூஆர் மோர் தென் எ டேப்லெட். நான் கால் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அரை மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டாலும் வரல சார், ஆனா உங்க நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே சார் என்ன சார் எப்படி சார் அது அப்படிங்கிறார். யோ, கவனிச்சா ஏன் தூக்கம் வருதுன்னு கேட்டேன். சார் நான் கவனிச்சதுனாலதான் சார் தூக்கமே வருது. ஏன் நீங்க சொல்றதெல்லாம் வைகுண்டத்தில் நடக்கிறது, கைலாசத்தில் நடக்கிறது அப்படியே நான் லைவா பாக்கணும்ன்ற ஒரு ஆசையில நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேனா, அதுக்குள்ள நீங்க முடிச்சிடுறாரு. இப்ப 2.5 மணி நேரம் தூங்கி இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த ஹாஸ்யம் என்பது எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, விகடம்னு ஒரு அருமையான கலை இருந்தது. நம்முடைய பிரபலமான பாடகி எம்எல் வசந்தகுமாரி அவருடைய கணவரே விகடம் கிருஷ்ணமூர்த்தி தான். அது 64 கலைகள்ல இன்னைக்கு என்னமோ ஹாஸ்யத்துக்குன்னு தனியா பேச்சாளர் எல்லாம் உருவாயிருக்காங்க. அன்னைக்கு விகடம்னே ஒரு கலை. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஹாஸ்யம் தானா வரும், குரல் மாத்த வேண்டியது இல்ல, அது ஒரு கலையாக அதை வளர்த்திருந்தாங்க. அந்த கலைஞர்களே இன்றைக்கு இல்ல. நாம எப்படி நாட்டுப்புற கலைகளை வளர்க்கிறோம், இசைக்கலையை வளர்க்கிறோம், பாரம்பரிய கலைகளை எல்லாம் வானொலி வளர்த்து கொண்டே வருகிறது. அதுக்கு ஒரு தாய் மாதிரி 90 ஆண்டு காலமாக இந்த வானொலி வளர்க்க நான் அதை பாராட்டி மகிழ்கிறேன். வேற யாரும் செய்யறது இல்ல. நீங்க பாரம்பரியத்தை வளர்க்கறதை போல வேற யாரும் அதை வளர்ப்பதில்லை. அதுவும் இந்த நவராத்திரி இது போன்ற பழமையான நாட்கள்லாம் அந்த பழமையான கலைகளுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நான் வந்து 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் வானொலிக்கு வந்து, அதுக்கு முன்னாடி மீபா சோமு அவர்கள் நிறைய பேர் இருக்கும் போதெல்லாம் நேரம் இங்க வரமாட்டோம், அப்படி கூப்பிட்டு நேரம் கேன்டீனுக்கு தான் போவோம். ஒரு நாள் கேன்டீன்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஆசைப்பட்டு வடை சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த வடையை எடுத்து சாப்பிடும் போது அது ரொம்ப அதுக்கு குளிர் ஜுரம் வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அதை நான் உடனே சொன்னேன், நானும் மசால் வடை சாப்பிட்ருக்கேன், ஆம வடை சாப்பிட்ருக்கேன், மெது வடை சாப்பிட்ருக்கேன், இது வடைக்களஞ்சியத்திலேருந்து வந்த வடை போல் இருக்குன்னு. சார் அது என்ன புது சொல்லா இருக்க வடைக்களஞ்சியம்னு? நான் அதான் சொன்னேன், ஒளிக்களஞ்சியம்னு ஒன்று வச்சிருக்காங்க. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவங்க பாட்டெல்லாம் இப்போ எடுத்து போடுவாங்க, அது மாதிரி இது வடைக்களஞ்சியம்னு எப்பயோ போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு வடை எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால இது வடைக்களஞ்சிய வடையா இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சார், ஐயா அந்த களஞ்சியத்துக்கு இந்த களஞ்சியத்துக்கு முடிச்சு போடுற. அப்படி அந்த வானொலியில பணியாற்றிய அத்தனை பேரும் ஒரு அறிஞர்களாக உருவானார்கள். அகிலன் எல்லாம் வந்து இங்க நான் சந்தித்திருத்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் தென்கட்சியார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இன்றைக்கு தென்கட்சியார் என்பவரே ஒரு உதாரணமாக இருக்கின்றார் உலகத்திலேயே. அந்த நகைச்சுவையான ஒரு பேச்சுக்கு உதாரணம் தென்கட்சி. அவர் ஒரு விவசாய நிகழ்ச்சியில தான் இருந்தார். ஆனால் அந்த இன்று ஒரு தகவல் என்ற ஒன்று வந்த உடனே அந்த இன்று ஒரு தகவலுக்காக இல்ல, அது கடைசியில ஒரு பஞ்சிங் கொடுப்பார். ஹாஸ்யம் என்பது அதான். அதாவது நம்முடைய மனதை 8 வகையான மெய்ப்பாடுகள் சொன்னான் தொல்காப்பியம். நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி. அதாவது 8 விதமான பாவங்கள் மெய்ப்பாடுகள் மனுஷனுக்கு இருக்கு. அதுல சந்தோஷம் தான் மனிதனுக்கு தேவையானது, பலமானது. சந்தோஷம் இருந்துச்சுன்னா மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வேணா உயிர் வாழ்வான். ராமானுஜர் 120 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எனவே அந்த மகிழ்ச்சி காரணம் என்னன்னா மனதிலே பூரிப்பு.
1: இந்த மனமும் உடலும் ஒன்று, சிரிக்கின்ற

0: ஹாஸ்ய யோகான்னு வந்துருச்சு இன்னைக்கு. அவர் அதை யோகமா வச்சிருக்கார், ஹாஸ்ய யோகம், ஹட யோகம் மாதிரி ஹாஸ்ய யோகம். எனவே வாழ்க்கையில சிரிப்பு என்பது காப்பியமாக இருந்தாலும் சரி, அது அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அத வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ங்கிறாங்க. காந்தியடிகள் ரொம்ப அழகா சொல்வார், நகைச்சுவை என்ற உணர்வு எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ மரணம் அடைந்திருப்பேன்னு சொல்றார். ஒழுங்கு இல்லாதான் சிரிக்கணும், எல்லல் இளமை பேதமை மடமைங்கிறான் தொல்காப்பியம். சிரிப்பு நாலு வகையில வருதான். ஒண்ணு இழிவுபடுத்தும் போது ஒரு ஆளை போட்டு கஞ்சி காய்ச்சிருது. இளமை என்னன்னா சின்ன வயசுல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். எல்லல் இளமை பேதமை மடமை இதுலதான் சிரிப்பு வருது. ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியான மனோபாவம் தான் முக்கியம். மகிழ்ச்சி என்பது நாம் படிக்கிற ஜோக்குலயோ பாக்கிற படத்திலேயோ இல்ல. இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொன்ன மாதிரி அந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவான். அதாவது துன்பத்தை கண்டு துன்பப்படுகின்றவன் துன்பத்திற்கே துன்பம் செய்கிறான். சிரிக்கிறதுனா அவர் வந்து வாய்விட்டு சிரிக்கிறது இல்ல, நகை வேற உவகை வேற ரெண்டு சொல்றார். உவகை என்பது உள்ளத்தில் இருந்து வருவது, நகை என்பது வாய்விட்டு சிரிப்பது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா. கி. ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். நிகழ்ச்சி அண்மையில் நமது சென்னை ஆகாஷ்வாணியின் மனமகிழ் மன்றத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவிலிருந்து தொகுக்கப்பட்டது. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 9:15 இனிய ராகம்

நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் சி மாதவ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா.

நேயர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் சி மாதவ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்த

0: எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

நேயர்களே, மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் NC மாதவ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் தொடக்கமாக கஞ்சதலாய தர்ஷி என தொடங்கும் தீஷுதர் கிருதி, கமலா மனோகரி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் தொடர்ந்து அனுதினமுனு என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கிருதி பேக்கடா ராகம் ரூபகத்தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என்.சி. மாதவ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி. ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் இனி கமலாம்பாம் என தொடங்கும் தீஷுதர் குருதி, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை ஸ்ரீனிவாசன் ஏற்றியது சிந்து பைரவிராகும் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் என் சி மாதவ் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசித்தோம். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், ஆலத்தூர் டி ராஜகணேஷ் அவர்கள் கஞ்சிரா.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.